5:33 நிகழ்ச்சிகள் அடுத்த பாடலாக ஸ்ரீ துர்க பரமேஸ்வரி எனும் பாடல் பாம்பே சகோதரிகள் குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 20ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள் 27ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: வைத்து
1: பகைவரின் கும்பிடுகின்ற கரங்களுக்குள்ளும் கொலைக்கருவி ஒளிந்திருக்கும். அவர்கள் விடுகின்ற கண்ணீரிலும் வஞ்சம் மறைந்திருக்கும். குறள் எண் 828 அதிகாரம் கூடா நட்பு.
0: தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து.
1: பகைவரின் கும்பிடுகின்ற கரங்களுக்குள்ளும் கொலைக்கருவி ஒளிந்திருக்கும். அவர்கள் விடுகின்ற கண்ணீரிலும் வஞ்சம் மறைந்திருக்கும். குறள் எண் 828 அதிகாரம் கூடா நட்பு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொது

0: செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: பக்தி நேரம்.

சின்னஞ்சிறு விதை போலவே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். இலக்கை நோக்கி நகரும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய நாள் 10/5/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனிவரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நேரம் காலை 6:03 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் முருகர் பாடல் தொகுப்பில் இருந்து சீர்காழி கோவிந்தன் பாடியது. இணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். வெங்கடேசன் பாடல்கள் தொகுப்பில் இருந்து கே வீரமணி பாடியது. இணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் காலை 6:10 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுஷிலா பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுஷிலா பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:19. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே. ஜே. ஏசுதாஸ் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கோவை சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவார்ப்பணம் என தொகுப்பிலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆசை என் ஏசு என தொடங்கும் பாடல் ஹெலன் சத்யா பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து திருச்சி எஸ் எம் யூசப் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் காலை 6:40. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பால்காவடி என தொடங்கும் பாடல் சூலமங்கல சகோதரிகள் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும்

0: வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் 1 வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல் நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்ட், ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைனுடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்

0: மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கற்பூர மனம் பொருந்திய இலைகள். கதிராக வளர்ந்த பூங்கொத்துக்கள். சிறு செடி. தமிழகமெங்கும் தானே வளரும் செடி. நமது இந்திய நாட்டை தாயகமாக கொண்ட செடி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இந்த செடி பரவியிருக்கு. மூலிகை செடி. விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். ஓரிடத்துல ஒரு செடி வளர்ந்துருச்சுன்னா அந்த செடியிலிருந்தே விதைகள் கொட்டி மழை பெய்யும் காலங்கள்ல தானாகவே வளரும் செடி இது. வெறும் இலைகளை வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம். பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில்கள்ல இந்த செடி, இந்த செடியின் இலை மாலைகள் ரொம்ப பிரபலம். இந்த செடியின் இலை, தண்டு, பூ, வேர் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தவை. தெய்வீக மூலிகை, கல்ப மூலிகை. வீட்டு உபயோகம், மருந்து, வாசமுடைய பூச்சி மருந்துகள், வாசனை பொருட்கள், கஷாயம், சூரணம் போன்றவை தயாரிக்க இந்த செடி பயன்படுகிறது. முத்துக்குமார் சார், என்ன செடி கண்டுபிடிச்சிருப்பீங்களே? இருமல், சளி, ஜலதோஷம், தொற்று நீக்கி, கிருமி நாசினி, பல்வேறு வியாதிகளையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும், தடுக்கும் ஆற்றல் கொண்டது இது. என்ன செடி, என்ன இலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? துளசி இலை. நல் துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி, இப்படி பல வகைகள் துளசியில. துளசி இலைகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெப்பத்தை உண்டாக்கி கோழையை அகற்றிடும். உடலின் உள்ளே இருக்கும் வெப்பம் வியர்வையை அதிகமாக பெருக்கும் குணமும் இதற்குண்டு. குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமலை அகற்ற துளசி சாருடன் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடணும்னு இயற்கை வைத்தியத்துல சொல்லுவாங்க. வீடுகள்ல துளசி இலைகளை கொத்து கொத்தா கட்டி வச்சாலும், வீட்டை சுற்றி துளசி செடிகளை வளர்த்தாலும் கொசுக்கள் வராதுங்கிறாங்க.
4: அந்த காலத்து

0: வீடுகள்ல பின்பக்கமோ முன்பக்கமோ துளசி மாடம் கட்டி அதுல ஒன்னு ரெண்டு செடிகளை வளர்ப்பாங்க. துளசி செடிகளை வீட்டு தோட்டத்துல இடத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொரு செடி, கொடி, பழமரம், தென்னை மரம், வாழை மரம்னு ஏதாவது ஒன்னு ஒண்ணு நட்டு வளர்ப்பாங்க. நமது வீட்டு தேவைக்கு ஏற்றபடி ஒரு சில தாவரங்களை நட்டு வளர்ப்பாங்க, வளர்க்கணும். அந்த ஒரு சில தாவரங்கள்ல துளசியும் ஒண்ணு. எங்கேயும் பசுமை பரப்பு இருக்கணும். பசுமை பரப்புங்கிறது செடி கொடி வகைகள், மரம், மட்டை, மூலிகை செடி, சோத்து கத்தாழை, எது வேணும்னாலும் இருக்கலாம். உபயோகரமான தாவரங்களா இருக்கணும். முத்துக்குமார் சார், துளசிய ஒன்னு ரெண்டு செடியா வளர்க்கிறவங்களத்தான் நாம பாக்குறோம். அவங்க தான் அதிகம். ஏக்கர் பரப்புல சாகுபடி செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. துளசி இலைகளை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. நேரடியான சூரிய வெளிச்சம் துளசிக்கு ஆகாது. அளவா வெயில் படுற இடத்துல வச்சு துளசிய வளர்க்கலாம். அதிகப்படியான ஈரம் துளசிக்கு தேவை. அதனால வெயில் காலத்துல தினமும் ரெண்டு மூணு முறையும், குளிர்காலத்துல ஒரு முறையும் பாசனம் செய்யணும். ஒரு கால் நேரடியான வெயில் படுற இடத்துல துளசி செடி இருந்தால் இன்னும் அதிகமான தண்ணீர் தேவைப்படும். எவ்வித ரசாயனமும் துளசிக்கு தேவைப்படாது. துளசி செடியை வளர்க்கறதுக்கு முன்னால அதற்கு ஈரத்தை தக்க வைக்கும் ஈர வைக்கோலை வைப்பாங்க. துளசி செடியில பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டா துளசியின் வளர்ச்சியும் வாசனையும் தடைபடும். அதனால பூக்கள் வர ஆரம்பிச்சா அதை அகற்றிடணும். துளசி செடியில ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு துளசி செடி வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என எத்திசையில இருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. எப்பவுமே வந்து ஷோ வந்து தொடங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டேங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு இந்த ஷோவே ஒரு ஸ்பெஷலான ஷோ அப்படின்னே சொல்லலாம். உதிரத்தை

வாக்கி உழைப்பை மூலதனமாக்கி என் வாழ்வை செதுக்கிய சிற்பிக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். நம் அனைவரின் வாழ்க்கையும் செதுக்கிய சிற்பிகளுக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். நம்மளோட ஒவ்வொரு நாளையுமே நமக்காக சிறப்பான நாளா மாத்துறதுக்காகவும் அன்பு பொழியறதுக்காகவும் விரும்புற ஒரு ஜீவன் அப்படின்னா முதல் ஜீவன் அது நம்மளோட அம்மாவா தான் இருக்கும். சோ இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் ஷோ தான். இன்னைக்கு வணக்கம் சென்ற நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்வி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். சோ பேஸ்புக்ல இருக்கிறவங்களாம் என்ன கேள்வி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கான கேள்வி, உலகம் முழுவதும் அன்னையர் தினம் மதர்ஸ் டே வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட ஆரம்பித்தது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. கேள்வி மீண்டும் சொல்றேன், உலகம் முழுவதும் அன்னையர் தினம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட ஆரம்பித்தது? இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்ட்டுகளை வந்து கமெண்ட் பண்ணலாம். மதர்ஸ் டேன்னு சொல்லியாச்சு, மதர்ஸ் டே ஸ்பெஷல் பாட்டு இல்லைன்னா எப்படிங்க? பாம்பே ஜெயஸ்ரீயோட வாய்ஸ்ல, புலமை பித்தனோட வரிகள்ல, ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில, தெரி திரைப்படத்துல இருந்து பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோல.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:08 ஆயிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. மதர்ஸ் டே ஸ்பெஷல் க்வெஸ்சன் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டிருந்தேன். உலகம் முழுவதும் அன்னையர் தினம் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட ஆரம்பித்தது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அம்மா அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கம்ஃபர்ட் அப்படின்னீங்களா, ஒரு அம்மா அப்படின்னு வரக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். அம்மா வீடு அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்டான பிளேஸ். அதுக்கப்புறமா அம்மா மடி உறக்கம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டான விஷயம். அம்மா கைப்பக்குவத்தில் கிடைச்ச சாப்பாடு அப்படின்னா அது வந்து அலாதியான ஒரு இன்பம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய எல்லா விஷயமுமே நமக்கு வந்து பெருசாக தான் இருக்கும். அதை விட ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெருசா இருக்கும், அழகா இருக்கும் அப்படின்றத விட இந்த கம்ஃபர்ட்டா இருக்கும், அதாவது ரொம்பவே வந்து சுகமா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே பொருத்தமா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு நான் அம்மாக்கு வந்து விஷ் பண்ணேன் ஹாப்பி மதர்ஸ் டேமா அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மாவுக்கு எதுவுமே கவனிக்காம இருக்கிறதுக்கு பதிலாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நம்ம அம்மாவை கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால அவங்களுக்காக ஏதாவது ஒரு குட்டி சர்ப்ரைஸோ அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. அதை அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் சொல்லி ரொம்ப பெருமையும் படுவாங்க. அது ரொம்ப பெரிய கிஃப்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆல்ரைட், நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்கள். கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். மீன் டைம் உங்களுக்காக எஸ் அம்மாவை பத்தி இன்னொரு ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. வியாபாரி திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ஹரிஹரன் மற்றும் கார்த்திகேயன் இணைந்து பாடிய பாடல் தேவாவோட இசையில வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் சரியா 7:16 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை வித் மீ அஜய் சந்தியா. இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் அன்னையர் தினம் வந்து மதர்ஸ் டே வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட ஆரம்பித்தது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். சின்ன நேயர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. யார் எங்க இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சடைக்கன்பட்டி பாலு மணிகண்டன், இனிய காலை வணக்கம்.

0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. நெல்லை பாரதி பதில் அனுப்பியிருக்காரு, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் இதுதாங்க அப்படின்னு சொல்லி, அது எந்த கிழமையில கொண்டாடப்படும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு வீரதுரை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, அனைவருக்கும் இனிய நாள் சிறப்பு வணக்கம், நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. வி ஆர் செந்தில் என்ஆர்சி, இனிய காலை வணக்கங்கள், பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ரா செந்தில் முருகன் விளக்காப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொன்னியம்பேடு வன்னை கணேசன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பதில் அனுப்பிட்டே இருக்காங்க. எஸ், தர்மபுரி முருகன் காலை வணக்கம் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காங்க. ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு வந்து ஹேமலதா அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. கதிரவன் தர்மபுரியிலிருந்து, கதிரவன் ஏ பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், இனிய நற்காலை வணக்கம், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அன்னையர் தின வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நன்றி நன்றி சொல்லிட்டு பதிலும் அனுப்பியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம், அவர் வந்துட்டு உற்சாகமான ஞாயிறு நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையர் தின நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. எஸ், இந்த ஷோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்னையர்களுக்கும், ஷோ கேட்கலனாலும் அனைத்து அன்னையர்களுக்கும் இனி அன்னையர் தின வாழ்த்துக்கள். டெஃபினட்டாவே நம்ம வந்து ஒரு ஸ்டேஜை கடக்கும் போதுதான் அந்த ஸ்டேஜோட கஷ்டம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அந்த விஷயம் நம்மளை கடந்து வந்துட்டு பிறகு அந்த விஷயம் நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு பேச்சுக்கு நம்ம 10th exam எழுதுற வரைக்கும் அச்சுச்சோ 10th exam அப்படின்னு பயந்துருப்போம். ஆனால் 11th 12th வந்தோம்னா 10th exam ஈஸி தானே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் 12th ஈஸி தானே, காலேஜ் ஈஸி தானேன்னு கடந்து வரும்போது ஈஸி ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் கடக்க முடியாமல் இந்த ஒரு பாதையில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு மதர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் அவளை நம்ம என்னது நான் மொதரா அப்படின்லாம் யோசித்தேன். நானா அப்படின்ட்டு, ஏன்னா யூஸ்வலாகவே ஒரு குழந்தை அழுது அப்படின்னா முதல்ல அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்போ அடா கொடுத்துட்டோம், கொஞ்சம் வேலையை மட்டும்தான் நான் பார்த்துருப்பேன். ஆனால் இப்போ என் குழந்தை அழும்போது என்னால் யார்ட்டையுமே கொடுக்க முடியாது, ஏன்னா நான் தான் அம்மா, இப்போ நான் தான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் வந்து ஆரம்பித்த பயணம் தான் அது. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருந்திருப்போம், எவ்வளோ சின்ன சின்னதாக நோய்வாய்ப்பட்டிருப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்து வந்தாலும் அப்பாடா முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயமே இது கிடையாது. கடைசி வரைக்கும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரொம்பவே அழகான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக. சூப்பரான சாங் அனு வந்துட்டுருக்கு, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக தான். கே கே பாடிய பாடல் வாலியோட வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில் வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களை. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் அனு வந்துட்டுருக்கு.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: மூவி போலாமா?
0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம் மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
3: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
3: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
3: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
3: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
3: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
3: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
3: உணவு,
0: அமைதிக்கு
3: இசை,
0: கோபம் வந்தா
3: மெடிடேஷன்,
0: சோகமானா
3: புத்தகம்டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
3: போலாம். ரைட்,
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க எல்லாமே சமதூளு.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அடுத்த நிகழ்ச்சி சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால் ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகள்லேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்க வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற

தன்மை அனுபவம் புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகம்.

0: பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டால் தான் நிலம மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ, இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை, மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை, பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரியா 7:39 ஆயிட்டிருக்கு. எஸ் நீங்க கேட்டிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், உலகம் முழுவதும் அன்னையர் தினம் மதர்ஸ் டே வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட ஆரம்பித்தது அப்படின்னா, இந்த கேள்விக்கான விடை வந்து ஒரு பக்கம் நேயர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, யாரெங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா இந்த மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது எங்களோட சர்க்கிளில் வந்து சொல்லிகிட்டே இருந்தவங்க என்னென்னா, மதர்ஸ் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாள்லாம் பார்த்தாது வருஷம் ஃபுல்லாகவே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு நாள் வந்து நம்ம ஏன் ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வருஷம் ஃபுல்லாக வந்து இந்த எனக்கு இத்தனை வயசு ஆகிடுச்சு அப்படின்னு கொண்டாட போகிறோமா, அந்த ஒரு நாள் வந்து பர்த்டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறது மூலமாக அந்த நாளை இன்னுமே கொஞ்சம் செரிஷ் பண்ணலாமே, அப்படி தான் இந்த மதர்ஸ் டேவுமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்பதான் சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம், உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா வந்து என்ன டைலாக் வந்து அதிகமா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். சோ அப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னது வந்து ஆச்சரியமா இருந்தது. அதுல வந்து அதிகமா வந்து கேட்கப்பட்ட ஒரு டைலாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டுல ஒரு டைலாக் தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க, அது என்னன்றதை நான் சொல்றேன். முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க, இது என்ன வீடா இல்லைன்னா வேற மியூசியமா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குற அம்மாக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறமா ரெகுலராக வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக அம்மாக்கள் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய அம்மா வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு டைலாகு, சாப்பிட்டியா நேரத்துக்கு சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாகு. அப்புறம் நான் சொல்றதெல்லாம் நீ என்னைக்கு கேட்டிருக்க, உனக்கு உங்க அப்பா சொல்றது தானே முக்கியம் அப்படின்ற டைலாக்மே நிறைய கேட்டிருக்காங்க. ஆனா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய அம்மாக்கள் வந்து ஒரே டைலாக ரொம்ப சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அது என்ன டைலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே போறது இல்லை, அந்த போனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

ஸோ உங்கள் வீட்லையுமே இதே மாதிரி அம்மாக்கள்லாம் வந்து என்ன டைலாக் வந்து அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு நீங்களும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஃபன்னியாக இருக்கும். நம்ம என்னதான் வந்து பெரியவங்களாயிட்டோம் இல்லை சின்ன பசங்க தாங்க நாங்கள் இன்னும் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் டைலாகை ஒரு அம்மா வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்ன டைலாக் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சில வீட்டில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண நீ ஆஃப் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது, சில வீட்டில் டிவி பார்க்காம சாப்பிடு அப்படின்றது, நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் சொன்னால் எல்லாத்துக்குமே உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிற அம்மாக்கள் தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்ததில் அதிகமாக நாங்கள் கேள்விப்பட்ட ஒன்று. இப்போதான் வந்து நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ஒரு ஏஐ கிட்டேயோ ஒரு ப்ரௌசர்லேயோ போயிட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறது. ஆனால் ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எல்லாத்துக்குமே யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்னதாக கோல்டு வந்துருச்சு அப்படின்னாலுமே முதல்ல வந்து ஹோம் ரெமெடி பண்ணி கொடுக்கறது அவங்களா தான் இருக்கும். அதை தாண்டி இப்போ என்னதான் சிஸ்டமில் ஒரு விஷயத்தை நம்ம தேடணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு போட்டு தேடுவோம். மொபைலில் ஏதாவது ஒரு விஷயம் தேடணும்னா சர்ச்சில் போய் தேடுவோம். இதே வீட்டில் ஏதாவது தேடணும் நம்மளால

கண்ட்ரோல் எஃப் போட முடியுமா? முடியாது. அந்த இடத்துல நமக்கான கண்ட்ரோல் எஃபாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மாக்கள் தான். கண் எதிர்க்க தான் இருக்கும், ஆனால் அது இன்னும் நம்ம கண்ணுக்கு படவே படாது. அது எங்கே வச்சோமா அப்படின்னா, அம்மா வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல இந்த ஷெல்ஃபில் இந்த சைடில் இருக்குன்னா அது அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக வீட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் நிறைய தெரியாது, ஏன்னா வெளியே போயிட்டு வருவோம்ல, ஸ்கூல் காலேஜ்னு போயிட்டு வந்தால் அம்மாக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் சுற்றி என்ன நடக்குது, என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு, எல்லாமே அப் டு டேட்டாக வச்சுருப்பாங்க. ஆல்ரைட், நேர்கள் யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் படிச்சிடலாம். எஸ், இந்த கேள்விக்கு அதாவது உலகம் முழுவதும் அன்னையர் தினம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டது அப்படின்ற கேள்விக்கான விடை, சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்லேருந்து இனிய இந்தமான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் அவரும் காலை வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் அனுப்பிட்டு, அந்த பதிலை பத்தின ஒரு நல்ல டீட்டெயில்டான பேக்ரவுண்டும் கொடுத்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு அனுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து பதில் இதுதாங்க அப்படின்னு வந்து அவரும் பதில் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான சாங் ஒன்று வந்துட்டு இருக்கு, டெடி திரைப்படத்திற்காக தான். எஸ், இந்த பாடலை வந்து அனிருத் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. மதன் கார்கியோட வரிகளில் டி இமானோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களையே.

0: 7:49 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் வணக்கம் சார், நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆட்சி சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். உலகம் முழுவதும் அன்னையர் தினம் வந்து அதிகாரப்பூர்வமா எந்த ஆண்டுல இருந்து கொண்டாடப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். கண்ணன் பி மேட்டுப்பட்டியில இருந்து ஞாயிறு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. பூலோபாளையம் ஆனந்த முருகன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் குறிப்பாக இந்த நாட்டில் தான் வந்து ஆரம்பிச்சதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தையும் சொல்லி ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அனுப்பியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்திநகர்லேருந்து ரங்கராஜன். குட் மார்னிங்க சொல்லிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்முனி குமணஞ்சாவடியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூபாலன் பள்ளப்பாளையம்லேருந்து, வணக்கம் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறாங்க, ஆன்சர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அனுப்பிட்டு, இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே அப்படின்ற மாதிரியான அனுப்பிட்டு, நான் கோவை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு இருக்காரு. யாரோட முயற்சியால் இது தொடர்ந்து வந்து இந்த நாள் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா இது வந்து எந்த ஒரு அதிபரால் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன். ஹஃபீஸ் ரஹ்மான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு ஹலோ ஃப்ரம் பக்கர் பஞ்சாப்லேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. ஹபீப் மாலிக், கலீல் மாலிக், அப்புறமா அலி ரஹ்மான் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட பேருமே அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து மந்திரமூர்த்தி நாகர்கோயிலேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அன்னையர் தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நைஸ், தேங்க்யூ அப்படின்னு அனுப்பியிருக்காரு. எஸ், நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜெய் பீம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான சாங்னு வந்துட்டே இருக்கு. எஸ், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக்ல பண்ணியிருப்பாங்க. ஷான் ரோல்டனோட மியூசிக்ல, யுகா பாரதியோட வரிகளில், கல்யாணி நாயர் மற்றும் அனந்த் இணைந்து பாடிய பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்கும் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களை
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நிரம்பரை 7:56 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா யார் எங்கிறது என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராமச்சந்திரன் கே எம் திருத்தணியிலேருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ஆர் ரமா தியாகராய நகர்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. ரேவதி ராஜன் பாபு இனிய காலை வணக்கம் அனுப்பியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் இனிய காலை வணக்கம், அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா பொறுப்புள்ள அம்மா வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து முதல் முகம் அம்மா அப்படின்னு போட்டு பாடல்லாம் சூப்பர்னு அனுப்பியிருக்காங்க. சபரி மனோஜ் அவரும் வந்துட்டு பதில் வந்து அனுப்பியிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து கரெக்டான விடையை தான் சொல்லியிருக்காங்க. மதர்ஸ் டே அப்படின்றது ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து அண்ணா ஜார்வஸ் அப்படின்றவங்க தான். அவங்க அம்மாவை நினைவு கூறும் வகையில் தான் இந்த நாளை வந்து ஆரம்பித்தாங்க. பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக 1914 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மே மாதத்தோட 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தையில கண்டிப்பாக நம்மளால அம்மாக்கான நன்றியை செலுத்திட முடியாது. தினம் தினம் வந்து நம்ம அவங்க கிட்ட நம்ம காட்டுற அவங்களுக்காக நம்ம காட்டுற அன்புலையும் அவங்களுக்கு

நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம்லயும் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தேங்க்யூ இருக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அம்மாவோட பங்கு வந்து சிம்பிளா வந்து டிஃபைன் பண்ணிடவே முடியாது, அது வந்து ஒரு இன்ஃபினிட் வேல்யூ கொண்ட ஒரு வேல்யூ அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி எல்லாருமே வீட்டில் சூப்பர் டூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சீதாராமம் திரைப்படத்திற்காக தான் வந்துட்டே இருக்கு. சாய் விக்னேஷோட வாய்ஸ்ல, விஷால் சந்திரசேகரோட மியூசிக்ல, மதன் கார்கியோட வரிகள்ல. ஸ்டேடியம் மக்களே.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதுடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எட்டு மணி 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. காலை வணக்கங்கள், வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. இம்மா ஞாயிற்றுக்கிழமையில என்னமா ரஷ் அப்படின்றீங்களா? எஸ், இன்னைக்கு ரஷ்ஷிங்கே கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து காமா கூலா சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு டே. இல்லம்மா, நான் கடா வாசல தான் நின்றுகிட்டு இருக்கேன், ரஷ்ஷா தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு, எஸ் இன்னைக்கு உங்களுக்கு ரஷ்ஷா ரெயின்போ உங்களுக்காக தான். நிறைய பேர் சண்டே மார்னிங் அப்படின்னா வந்து ஷாப்பிங் வச்சுருப்பாங்க, கிராசரிஸ் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது, பழங்கள் வாங்குறது, இந்த மாதிரி பல விதங்களான ஷாப்பிங் வந்து நீங்கள் போயிருப்பீங்க. பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஒரு 2 டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னாலே, ஏய் அவங்க வந்து மல்டி டாஸ்கர் தெரியுமா, மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. 2 ஜாப் பார்க்குறவங்களை எப்படிங்க பார்ட் டைம் ஜாப்லாம் உங்களால் பார்க்க முடியுது, ஒரு வேலையை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்லாம் யோசிப்போம். உண்மையிலேயே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் குயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செஃபா இருப்பாங்க, ஒரு டாக்டரா இருப்பாங்க, ஒரு டீச்சரா இருப்பாங்க, ஒரு அக்கௌண்டண்டா இருப்பாங்க, ஒரு கவுன்சிலரா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு ஆள் ஒரு ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னா, அது நம்மளோட அம்மாக்கள் மட்டும்தான். வீட்டுக்கே தேவையான சாப்பாடு, அதுவும் சத்தான சாப்பாடா இருக்கும், வீடு ஃபுல்லா ரொம்ப சுத்தமான ஒரு வீடா இருக்கும், நமக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமே ரொம்ப அருமையா சுத்தமா துவைச்சு ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்களா இருக்கும். நோய்வாய்ப்பட்டா முதல்ல வந்து மெடிசன் வீட்டில் கொடுக்கறதும் அம்மாவா தான் இருக்கும். நம்ம தப்பு பண்ணா சொல்லித்தர டீச்சராகவும் இருப்பாங்க. வீட்டில் கணக்கு வழக்கெல்லாம் சும்மா டிப்பு டாப்பா போட்டு வச்சிருப்பாங்க. வீட்டில் யாருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை கூட கூப்பிட்டு பேசுறதோ, இல்லை யாராவது தப்பு பண்ணிட்டா கூட அதை கூப்பிட்டு சரி பண்ணணும்னு பேசுறதுக்கான ஒரு கவுன்சிலராகவோ, இன்னும் பலவிதமான ரோல் பிளே பண்ணக்கூடியது அம்மாக்கள் மட்டும்தான். இன்னைக்கு எல்லா அம்மாக்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நீங்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மாக்களுக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் சாங் டாக்டர் திரைப்படத்தில் தான் வந்துட்டே இருக்கு. என்னம்மா அம்மா நீங்கள் இப்போ டாக்டர்ன்றீங்க அப்படின்றீங்களா? எஸ், அனிருத் ரவிச்சந்திர மற்றும் அனந்த கிருஷ்ணனோட வாய்ஸில், சிவகார்த்திகேயனோட வரிகளில், அனிருதோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாம் இசாதோல.

0: Rainbow F multi on pulinale ingi en la mesa madule.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: Vijay to be TN Commander-in-Chief, notes Hindustan Times. The Statesman headlines, TVK crosses final hurdle for majority, secures IUML's VCK's support for forming Vijay Sarkar. Agni 5 tested, capable of multiple nuclear strikes, cites Hindustan Times. India tests advanced Agni missile from Odisha coast, reports the Pioneer. The Asian Age reports, Lieutenant General Raja Subramani appointed as next CDS Swaminathan to helm Navy. The Tribune reports, Pak China affairs experts, Lieutenant General Raja Subramani picked up as next CDS Swaminathan named Navy Chief. Hindustan Times headline states, Vinesh gets WFI notice, returns set get delayed, while the Indian Express headlines, Vinesh comeback hits a hurdle, WFI bars her from competing until June 26th. In a Mother's Day special piece titled, Giving Them Roots, the Indian Express mentions inspiring stories of motherhood, pointing motherhood may not give you awards, but it certainly gives you battle scars and memories. And finally, Indian tourism waking up to its floral power, the Financial Express writes, the demand for flower-centric travel is witnessing strong growth. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to visit Karnataka and Telangana today to launch multiple development projects worth around 9,400 crore rupees in Hyderabad and participate in 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru. TVK Chief C. Joseph Vijay to be sworn in as Chief Minister of Tamil Nadu this morning. President Draupadi Murmu appoints N. Rangasamy as Chief Minister of Puducherry. Centre operationalizes four labour codes with publication of rules. DRDO achieves major breakthrough in hypersonic missile development by conducting long-duration test of scramjet combustor. And nine Indian boxers advance to finals of Asian Boxing Under-15 and Under-17 Championships in Tashkent. And with that, we end the morning news. Have a nice day.
2: Neram, 8 mani, 30 nimidam. Akashvani. சென்னை வானொலி நிலையம்.
3: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
4: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரஷா ரெயின்போ. நான் உங்க அஜய் சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். சண்டே மார்னிங் எல்லாருமே பயங்கர பிஸியா இருப்பீங்க. நாங்க வந்து மார்னிங் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சிலர்லாம் இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாயி ரெஸ்ட் எடுக்கிற டேமா அப்படின்னு இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டுருக்கு. எனிமி திரைப்படத்தில் வந்து என்ன அம்மாவை பற்றி பேசிட்டு திடீர்னு எனிமின்றீங்க அப்படின்றீங்களா? எஸ், இந்த படம் பேர் எனிமியாக இருந்தாலும் இந்த படத்தில் வர பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ரீவர்தினி, அதித்தி, சத்யா, யாமினி, ரோஷினி, தேஜஸ்வினி எல்லோருமே இணைந்து பாடிய பாடல் விவேக்கோட வரிகளில் தமனோட மியூசிக்கில். இந்த பாடலோட பியூட்டி என்ன அப்படின்னா, எந்த க்ளோ எந்த ஒரு சிங்கருமே ஒன்றா உட்காந்து ஒரு ஸ்டூடியோவில் பாடவே இல்லையா, மியூசிக்கும் பேக்ரவுண்டில் போடவே இல்லையா. அதாவது கோவிட் டைமில் வந்து ஒவ்வொரு சிங்கர்கிட்டையும் அவங்க அவங்களோட போர்ஷன் அனுப்பி பாட வச்சு வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி உருவாக்கின பாட்டு இது அப்படின்ட்டு நம்ம ரெயின்போ எஃப்எம்ல ஒரு வாட்டி ஸ்ரீவர்தினியை இன்டர்வியூ பண்ணப்போ அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஆல் ரைட், இந்த பாடலை கேட்டு வந்துடலாம். ஸ்டேடியம் மக்களே, ரெயின்போ எஃப்எம்ல தின புள்ளினால இங்கே எல்லாமே சமதோல.

நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்னைக்கு வந்து இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அக்னி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சோம், இருந்தாலும் நமக்கு ஒரு பக்கமா ஆஃபர்ல வந்து மழை வந்துட்டு இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிப்போம் மக்களை. திருத்தணி முருகன் கோவிலுக்கு இன்று வந்து இருசக்கர வாகனங்கள் தவிர மற்ற அனைத்து வாகனங்களுக்குமே தடை அப்படின்ட்டு வந்து கோவில் இணை ஆணையர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆல்ரைட், ரஷா ரெயின்போல உங்களுக்காக அடுத்ததா காத்து வாக்குல ரெண்டு பாடல் திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக்ல விக்னேஷ் சிவனோட வரிகள்ல ஸ்டேடியம் மக்களே.

0: I love you too.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புதும் காலை
1: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 8:40 ஆயிட்டு இருக்கு. எஸ், இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நீ அதை மட்டும்தானமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ரஷா ரெயின்போலையும் நாங்கள் வந்து மதர்ஸ் டே பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். மீன் டைம் வந்து செய்தி ஒன்று வச்சிருக்கேன். என்னமா செய்தி அப்படின்னு கேட்குறீங்க. சென்னை எழும்பூர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து இந்த மாதம் 15, 22, 29 மற்றும் ஜூன் 5 இந்த தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு ரயில்கள் வந்து இயக்கப்படும் அப்படின்றத தெற்கு ரயில்வே வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் வந்து இளநிலை பட்டப்படிப்பு சேர்றதுக்கு மாணவர் சேர்க்கை வந்து இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.admission.tnjfu.ac.in என்ற இணையதள முகவரி வழியா நீங்க விண்ணப்பிக்கலாம். தனியார் விளையாட்டு மையம் சார்பில் வந்து தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில புதுதில்லியிலே வந்து நடைபெற்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான 17-19 வயது பிரிவுல பாத்தீங்கன்னா வேல்கம்பு பிரிவுல வந்து தேவி பிரியா அப்படின்றவங்களும், தொடுமுறை பிரிவுல வந்து காயத்ரி அப்படின்றவங்களும் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. கேட்கும் போதே அப்படியே ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு. துணிவு திரைப்படத்திற்காக தான் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் வைஷாக் ஜிப்ரான் இணைந்து பாடியிருக்காங்க. வைஷாக்கோட வரியில ஜிப்ரானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களே.
3: அட்டி உள்ள யாரு

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதபா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வாய்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன்னா அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல?
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. எழுந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஞாபகப்படுத்தி அனுப்பக்கூடிய விதமாக இருக்கட்டும். நம்ம ஒரு பைக்கி மறந்துட்டா கூட நம்ம பின்னாடி ஓடி வருவாங்க, சாவி எடுத்துக்காம போகிறேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சாப்பிட வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் வந்து வெளில பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கஞ்சியாவது குடிச்சிட்டு போ அப்படின்ட்டு தட்டில் வச்சு சாப்பிட்டா தானே டைம் ஆகும், இப்படியாவது சாப்பிட்டு போ அப்படின்னு வந்து கொடுக்குற விதமாக இருக்கட்டும். நம்ம கிளம்பும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபோனில் வைக்கிற ரிமைண்டரை விட அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னால் கரெக்டாக வீட்டை விட்டு ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணும்போது இதை எடுத்துக்கணும்னு சொன்னால் எடுத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ரிமைண்டர்ஸாக நம்ம கூட இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர்ஸ். ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் வந்து நம்மளை வந்து ஒரு கரண்ட் பில்லுக்காகவோ இல்லை சாப்பாடு வேஸ்ட் ஆகிறதுக்காகவோ திட்டக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட அம்மாக்களாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம வீட்டில் கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்கறதுமே அவங்களா தான் இருப்பாங்க. ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையுமே அவங்க தான் பண்ணுவாங்க. சின்னதாக நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணும் அப்படின்னாலும் அதை தேடித்தரக்கூடிய ஒரு இடத்துல அவங்க தான் இருப்பாங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்துக்காக தான். இந்த பாடலை வந்து பாடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்தியம் அவர் தான் பாடியிருக்காரு. விக்னேஷ் ராமகிருஷ்ணன் அவர்

0: மார்னிங் ஆக்சன்
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். இருந்தாலும் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் எதையுமே கைவிட்ட வேண்டாம். ஃபிட்னஸா இருப்போம், நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துப்போம், சூப்பர் டூப்பரா இருப்போம். அதை விட இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் மதர்ஸ் டே, மதர்ஸ் டே அப்படின்ட்டு. ஸோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மதர்ஸ் டேக்கு கண்டிப்பா விஷ் பண்ணிருங்க உங்களோட மதர்ஸ்க்கு எல்லாருக்குமே. கூடவே குட்டியான கிஃப்ட், குட்டியான சர்ப்ரைஸ் ஏதாவது உங்களால முடிஞ்சது கண்டிப்பா பண்ணுங்க. நிகழ்ச்சியில நிறைவு பாடல் பராசக்தி திரைப்படத்துல தான் வந்துட்டே இருக்கு. சிவகார்த்திகேயன் மற்றும் அமீன் இணைந்து பாடிய பாடல், கபீர் வாசுகி அவங்களோட வரிகள்ல, ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே தூளு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகில் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

வணக்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங். 9:03 ஆயாச்சு. நான் உங்க ஆச்சு வினாஸ். வந்தாச்சு மக்களே, ஹாப்பி ஹாப்பி சண்டே. ஸோ இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே ஹாப்பியா சூப்பரா அப்படியே உங்க வாழ்நாள்

வந்து இன்னமும் தூங்கின மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரியே வந்து நல்லபடியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு நாளைக்கு திங்கட்கிழமை ஓகே எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு வாரம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் அப்படியே நம்மளுடைய ரொட்டீன் தான்மா, அப்படியே வந்து லூப் மோட்லேயே வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம லைஃபு. ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே வந்த உடனே என்னதான் நடக்கும்னே தெரியாது, அது ஒரு மேஜிக் மாதிரி சட்டுன்னு போயிடும். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா திரும்பவும் திங்கட்கிழமை, அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லூப்லேயே போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில். இந்த சாட்டர்டே சண்டே அன்னைக்கு நமக்குள்ளேயே நமக்கு லீவ் விட்டுட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம், அந்த ஜாலியா ஒரு வைபா இருக்கும் போது இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. காலையில இருந்து சந்தியா சொல்லி சொல்லி சொல்லி அந்த விஷயத்த என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பெனாசினுடைய சார்பாக, நம்ம ரெயின்போ எஃப்எம் சார்பாக, எல்லா தாய்மார்களுக்குமே வந்து ஒரு ஹாப்பி விமன்ஸ் டே விஷஸ் வந்து ஒரு போட்டாச்சு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், அதுக்கப்புறம் பெண்கள், கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள், ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகள், எல்லாருமே வந்து என்ன பண்ணால், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு கிஃப்ட் தர முடியலன்னா பரவாயில்லைங்க, வீட்டு வேலையெல்லாம் சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நாளை வந்து ரொம்ப ஹாப்பியாக துவங்கியாச்சு. ஸோ நம்ம எல்லாருக்காகவும் நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக அதிரடியான ஒரு பாட்டு அரண்மனை 4 திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜ் இருந்து ரெயின்போ FM 101.4 அமை சமதுள்ளே.

0: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
1: கதையா?
0: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
1: அந்த ராஜாக்கு
0: ஒரு எஃப்எம் புடிச்சுதா.
1: எஃப்எம் புடிச்சுதா?
2: எந்த எஃப்எம்?
0: அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, எங்க எல்லாம் செம தூளு துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல் வாழ்த்துக்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்
3: ஒன்பது மணி 10 நிமிடம் மாயாச்சே. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு இது ஒண்ணு மட்டும் புரியலமா, இந்த மாதிரி வெயில் அடிக்குது, ஆனா எப்படி எங்களுக்கு எல்லாம் வந்து கோல்டு வருது தெரியலையே. அப்படிதாங்க எனக்கும் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்குதுன்னா எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? சோ உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். திடீர் திடீர்னு மழை வருது, திடீர் திடீர்னு வெயில் அடிக்குது, அப்புறம் நாங்கள் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அடிக்கடி கோல்டு வருது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் அப்படி தாங்க இருக்குது, நல்லா தான் இருப்பேன், திடீர்னு பார்த்தா தும்பல் வரும், திடீர்னு பார்த்தாக்கா அப்படியே வந்து இருமல் வரும். சரி ஓகே, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி நீங்கள் சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இதை தவிர்க்கலாம் அப்படின்றத நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு ரெண்டு நாள் எது சாப்பிட்டாலும் சரி, நார்மலாக நீங்கள் தண்ணி குடித்தாலும் சரி, சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக பிரமாதமாக இந்த விஷயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கோல்டு வராமல் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்ததா ராயன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமது உள்ள

0: ராயன் திரைப்படத்துக்காக சந்தோஷ் நாராயணன் ஸ்வேதா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, கானா காதர் அவர்களுடைய லிரிக்ல, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 9:16 ஆயாச்சு. ரெயின்போ ராப் கேட்டுருக்கீங்க, பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் லாஜே பென்னா. கோல்டோட எஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி, கோல்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஹாட் வாட்டர் குடிங்க. என்ன பண்ணாலும் சாப்பிட்டாலும் சரி, சும்மா இருக்கும்போது நீங்கள் தண்ணி குடிக்கும்போதும் சரி, எல்லாம் ஹாட் வாட்டரே குடிச்சிட்டே வாங்க. அப்படியே வந்து சூப்பராக வந்து கோல்டு வந்து கம்மியாயிருக்கும், அப்படியே வந்து ஒரு மாதிரி இதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நடந்தும் இருக்கு. என்ன, ஒரு ரெண்டு நாள் நான் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கலை, அதுதான் இப்படி இருக்கு போல. சரி ரைட்டு, நம்ம வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். அண்ட் அந்த வகையில் அடுத்ததாக பிரதர் திரைப்படத்துக்காக பாடல் வருது. அண்ட் இந்த பாட்டு வந்து நம்ம லைஃப்பையே வந்து அப்படியே அச்சாசலாக எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட் யூனி ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாமல் இசமது உலே
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இப்போ நான் பாடுற மூலியடா இருக்கிறேன். மாமா நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

அவர்களுடைய வாய்ஸ்லயும் அப்படியே வந்து லிரிக்லயும் சூப்பரான ஒரு பாட்டை ஹாரி ஜெயராஜ் அவர்களுடைய இசையில பிரதர் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. 9:21 ஆயாச்சு. ஸோ இதே மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி அப்படியே வந்து நமக்கு வைபாக இருக்கும் உங்கள் காலங்காத்தால். அதனால தான் இந்த மாதிரி பாட்டெலாம் போட்டு அப்படியே உங்களை வைப் பண்ணுறது சரி ஓகே இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நல்ல வைபாக இருங்க. அப்போ தான் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க, ஜாலியாக இருங்க. என்ன பண்ணுறது, லைஃப்பில் வந்து சந்தோஷமோ கஷ்டமோ அடிக்கடி வந்து வந்து பந்தாட்டம் ஆடின்னு இருக்கோம் நம்மக்கிட்ட. அப்போ நம்ம எப்போல்லாம் வந்து சந்தோஷம் நம்மக்கிட்ட வருதோ அப்போல்லாம் வந்து ரொம்ப நல்லா அனுபவிச்சுக்கணுங்க. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன், அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல எப்போல்லாம் வந்து நமக்கு சந்தோஷம் வருதோ அப்போல்லாம் வந்து அதை நல்லாவே வந்து அப்படியே வந்து அதுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணுங்க. எப்போல்லாம் சோகம் வருதோ அப்படியே லைட்டாக அப்படியே அழுதுட்டு அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்ததாக வந்து கட்டா குஸ்தி திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டேட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதுல்லு.

அதனால அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல விவேக் அவர்களுடைய வரிகள்ல ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில அல்டிமேட்டான சாங் கேட்டு முடிச்சாச்சு. கட்டா குஸ்தி திரைப்படத்துக்காக 9:26 ஆயாச்சு. ரெயின்போ ராப்ல சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டு நிற்கும் போது ஏன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், ஏன் வந்து நாங்க இந்த இடத்துல ஒரு சூப்பரான மெலடி சாங் போடக்கூடாது, கண்டிப்பா போட போறேன். ஸோ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்காக ஒரு குட்டியா ஒரு மெலடி சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டே டியூன் இருங்க ரெயின்போ FM 101.9.

0: பிரதீப் குமார் அண்ட் சக்தி ஸ்ரீ கோபால் இவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல, உமாதேவி அவர்களுடைய வரிகள்ல, கோவிந்த் வசந்தா அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசிங்ல ஒரு சூப்பரான சாங் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. ரெயின்போ ராப்ல வந்து பாத்தீங்களா, இப்படிதான் வந்தா கின்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மைண்ட் வந்து வேற ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்ம ஒரு வாய் வந்து வேற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம். அதனால எந்த இடத்துலயும் வந்து அப்படியே வந்து வாயை மாத்தி விட்டு பிரச்சனையில மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே, 9:30 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம். ஏன் அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, கேட்டு ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 107.4 எல்லாமே செமதுல.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து நிறைய வந்து இன்னைக்கு மதர்ஸ் டே வாழ்த்துக்கள், மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற டேடிஸ்க்குலாம் வந்து ஒரு மாதிரி டென்ஷன், என்ன சும்மா நாங்களும் தான் வந்து இப்போ ஈக்குவலாக பார்த்துக்கிறோம், சும்மா ஏதாவது சொல்லி எங்களை வெறுப்பே தாதிங்க, கிஃப்ட் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் எங்களையும் வந்து கொஞ்சம் மதிக்கணும்ல இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மதர் மாதிரியே வந்து ஃபாதர் வந்து ஒரு மதராக மாறி இருக்கிற குடும்பங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபாதர்ஸ்க்காக நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பாட்டை டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, டாடா திரைப்படத்துக்காக பியூட்டிஃபுல்லாக மதராக வாழ்ந்துட்டு இருக்க டேடிஸ்க்காக இந்த பாட்டு சமர்ப்பணம். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் டேடிஸ் 101.4 செவதுலே.

சத்யநாராயணன் அவர்களுடைய டீம் பாடியிருக்க ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. அண்ட் ஆஷிக் கேஆர் அவர்களுடைய லிரிக்ல, அப்படியே ஜென் மார்டின் அவர்களுடைய கம்போசிங்ல டாடா திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. 9:36 இந்த பாட்டு நம்ம டாடாஸ்க்காக வந்து கொடுத்திருந்தோம். அடுத்ததா வந்து நம்ம எல்லாருக்காகவும் வந்து அப்படியே எல்லாரும் ஜாலி அப்படி ஆடுற மாதிரியான ஒரு பாட்டு, வெந்து தனிந்தது காடு திரைப்படத்துக்காக. எவ்வளவு சூப்பரா அப்படியே வந்து இந்த பாட்டு போடும்போது அப்படி நாங்கெல்லாம் சேர்ந்து ஆடணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு போட்ட உடனே எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த பாட்டை கேட்ட ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல்லு.

Rainbow Rap. மதுஸ்ரீ தாமரை அனியா ரஹ்மான் இவர்களுடைய அல்டிமேட்டான காம்போல ஒரு சூப்பரான சாங் வந்து தனிந்தது காடு திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 9:41 ஆகியாச்சு. ரெயின்போ ராப் கேட்டு இருக்கீங்க. அப்படியே சூப்பரா அல்டிமேட்டான சாங்லாம் வந்து லைன் அப் ஆகி வந்துட்டே இருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக பேச்சுலர் திரைப்படத்துக்காக போடலாம் திவி கேட்டு ஸ்டே.

நாவக்கரை நவீன் பிரபஞ்சம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்லையும் லிரிக்லையும் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய சூப்பரான ஒரு மியூசிக்லையும் பேச்சுலர் திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ ராப் கேட்டு இருக்கீங்க. எஸ், ரெயின்போ ராப்ல வந்து அல்டிமேட்டான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டு இருக்கும். சண்டே வைப்ல தான் வந்து பாட்டெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததா வந்து மீண்டும் வந்து இன்னொரு பாட்டு, அதாவது நம்ம லைஃப்ல நம்ம பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு. இந்த பாட்டு என்னமோ வந்து எனக்காக எழுதுன மாதிரி எனக்கு தோணும், ஆனா உங்களுக்காக எழுதுன மாதிரி உங்களுக்கும் தோணும். ஏன்னா அப்படிதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்காகவும் வந்து லிஃப்ட் திரைப்படத்துக்காக பாடலாம் திவே. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமதூளு.
2: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: சிவகார்த்திகேயன், பூவையார், கமலக்கண்ணன் அண்ட் ராஜேஷ் இவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, நிஷாந்த் அவர்களுடைய லிரிக்ஸ்ல, பிரிட்டன் அவர்களுடைய சூப்பரான ஒரு கம்போசிங்ல சாங் கேட்டு முடிச்சாச்சு. லிஃப்ட் திரைப்படத்துக்காக 9:50 ஆயாச்சு. ஸோ பேக் டு பேக் அப்படியே அந்த சூப்பராக பாடல்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 90.4. மிஸ் சமது உள்ள
3: உலகமே அதுதான், அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க
1: நகாஷ் அசீசன், சுனிதி சௌஹான் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, விக்னேஷ் சிவன் அவர்களுடைய வரிகள், டி இமான் அவர்களோட இசையில சமையான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக 9:55 ஆயாச்சு. ரெயின்போ ராபினுடைய அப்படியே வந்து எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த நிறைவு பகுதியாக ஒரு சூப்பரான ஒரு பாட்டை கொடுத்துட்டு நான் இப்போதையும் வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புறேன். நமக்கும் வந்து பசிக்காதா, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒன்று சாப்பிட்ணும்ல, போயிட்டு அப்படியே நான் சாப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ரெயின்போ எஃப்எம் 104.4 கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டாக பட்டாஸ் திரைப்படுத்துக்காக பாடலாந்தவை கேட்டு ஸ்டே டியூ.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் காலை 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக தவேக தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இந்தியா ட்ரின்டா டொபாக்கா இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதன் மூலம் அவற்றை மத்திய அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இணையத்திலிருந்து

9FM கேட்டுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகளே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், இது யாரா இருக்க முடியும்? அம்மா மட்டும்தான். இன்னைக்கு அன்னையர் தின ஸ்பெஷல் ஷோ தான் போயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங்லேருந்து அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ 10 மணிக்கு நேர்கள் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா பார்க்கக்கூடியது நம்மளோட பேரண்ட்ஸை தான் பார்ப்போம். அப்போ வந்து அந்த ஹீரோ அப்படின்னாலே இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர். ஸோ நம்ம அம்மாக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா நிறைய இருக்கும். பொதுவாக எல்லார் வாயிலேருந்து வரக்கூடியது அவங்களோட ஃபுட்டு, அவங்க சமைக்கிற விதம், அவங்களோட கைப்பக்குவம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட அம்மா ஃபுட்டு தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபுட்டு அதையும் நீங்கள் பாயிண்ட்டாக சொல்லலாம், ஆனால் அதை மட்டுமே எல்லாருமே சொல்லாமல் அதை தாண்டி உங்கள் அம்மா கிட்டே இருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். கால் பண்ணுங்கள், 298-6000-38 295-2-0-5-5-4 அப்படின்ற எங்களுக்கு. எங்க அம்மா வந்து ஒரு சிஐடி அம்மாங்க, பயங்கரமா வந்து விசாரிச்சிருவாங்க, எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல எங்க அம்மா ஒரு சிசிடிவி அம்மாங்க, எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருப்பாங்க, ஐ எம் வாட்சிங் அப்படின்றவங்களா? சோ இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா உங்களோட அம்மாக்களை பத்தி யோசிச்சு அவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் என்ன அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. முப்பொழுதும் உன் கற்பனையில் திரைப்படத்திற்காக தான் சித்தாரா பாடிய பாடல், தாமரையோட வரிகள், ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: Get set go!

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேர்லி நேரம் சரியா 10:12 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆஜய் சந்தியா பேசிட்டு இருக்கேன்.
1: ஏன்
0: கூட இன்னொரு ஸ்பெஷலான மதர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வந்தேன்.
1: இப்போ ஒரே வந்து மதர் கூட்டணி தான் வந்து போயிட்டு இருக்கு போல நமக்குள்ள.
0: எஸ், மதர்ஸ் டே, மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படிதான் காலையில இருந்து போயிட்டு இருக்கு.
1: சரி, இவ்ளோ நீங்க மாங்க மாங்கன்னு காலையில இருந்து வந்து மதர்ஸ் டே அன்னைய தினம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷலா ஏதாவது கிஃப்ட் வந்ததா இல்ல என்னதான் நடக்குது?
0: நம்மளோட ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து இன்னில இருந்து என்னைக்குமே சொல்ற எல்லா மதர்ட்ட கேட்டீங்களா ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, நம்மளோட குழந்தைதான் என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க டே டு டே நம்ம கிட்ட பண்ற சேட்டைகளா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், இமோஷனலா ஒரு விஷயம் திடீர்னு பண்ணிருவாங்கல்ல. நேத்து நடந்த ஒரு சிம்பிளான விஷயம், நான் ஸ்டுடியோ கிளம்பி வந்தப்ப அவர் கண்ணை முழிச்சு இல்ல தூங்கிட்டு இருந்தாரு. நான் ரிட்டர்ன் போகும்போது வாசல்லே தான் நின்றுட்டு இருக்காரு, கதவு திறந்து எட்டி பார்த்துட்டே இருந்தாரு. நான் போயிட்டு என்ன மூ வெளியவே நிக்கிறீங்க அப்படின்னா, மம்மி நீங்க கொடை கொண்டு போனீங்களா அப்படின்னு நான் எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நான் நினைஞ்சுதான் போனேன். நான் நினைஞ்சதுக்கு அவர் போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எங்க அம்மாட்ட வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இல்ல இல்ல அம்மா கொடை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, ரெயின் கோட் கொண்டு போனாங்களா இப்படிலாம் கேட்டிருக்காப்ல. எனக்கு தெரியல, இல்லம்மா நான் லைட்டா நினைஞ்சிட்டேன்னு தான் சொன்னேன். ஓ நல்லா அம்மம்மா கொடை கொண்டு போனாங்க சொன்னாங்க அப்படின்னா, அது எதுக்காக அவன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா அம்மா அப்பா கேர் நம்ம கிடைச்சது ஹஸ்பண்ட் கேர் தாண்டி பேபி நம்மளுக்காக கேர் பண்ணிக்கிறது ஒரு ஹாப்பினஸ். அதான் என்னோட கிஃப்ட்
1: சொல்லும் போது நீங்க பாக்கணும் அப்படி இருக்கு
0: உங்களோட.

0: கூட மறைச்சிக்கொண்டு போட நோட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நேயர்கள் சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுங்க மக்களே 2986003829205545 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கம்.
1: முடிவு அப்படிங்கறது எது கரெக்டோ அது ஆன் டாட் இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். ஒரு சாரா மட்டுமே இருக்கிறது அப்படின்னு இல்ல. எங்க அம்மா கிட்ட அந்த டிசிஷன் மேக்கிங் பவர் அப்படிங்கறது தான் உங்களை ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விமனா வெளியில பிரகடனப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவேன்.
0: நன்றி நன்றி சார், நன்றி ரொம்ப
1: இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி சார், சூப்பரா வந்து சொன்னாங்கல்ல சந்தியா.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம். யாரை எங்க பேசுறீங்க?
3: என்ன வயல்வெளியில முழுதும் யாரே நம்ப மாட்டாங்க, அவங்க இறங்கிதான் வேலை பண்ணுவாங்க. எனக்கு அந்த தன்னம்பிக்கைதான் ரொம்ப அவங்களுக்கு.
0: கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கையில எல்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ரொம்ப நன்றி.
3: மறக்க முடியாம இருக்கு பாருங்க. இல்லட்டா கூட நம்ம கண்மணா அப்படியே வந்துட்டு போவாங்க. நீங்க சொன்னோடனே இந்த இடத்துல இருந்து அதுதான் நடக்குது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிமா, ஷேர் பண்ணி.
3: நன்றிமா, நன்றி
0: நன்றி. ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமா ஷேர் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா.
2: எஸ் எல்லாருமே வந்து அப்படிதான், நீங்களும் உணர்ச்சி பூர்வமா தானே சொன்னீங்க. சோ அந்த மாதிரி மதர்னாலே வந்து ஒரு உணர்ச்சி.
0: சரி இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க அம்மாவோட சூப்பர் பவர் என்னவா?
2: எங்க அம்மா சூப்பர் பவர் என்னன்னா, எங்க அம்மா ஏன்னு ஒரு வார்த்தை கத்துனாங்கன்னா அப்ப அந்த விஷயம் கண்டிப்பா நடந்து முடிஞ்சிரும். அது ஏன் நடக்குது அப்படி ஒண்ணு அவங்க பெருசா நம்மள வந்து அடிச்சிட போறது இல்ல, ஒன்னும் பண்ணிட போறது இல்ல. ஆனாலும் வந்து அந்த ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தை
0: குரலுக்கே அந்த ஒரு பவர் இருக்கு,
2: ஒரு பயங்கர பவர் இருக்கு. சோ அது வந்து இத்தனை வயசு ஆனாலும் சரி, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பசங்க எல்லாம் காலேஜ் போறாங்க. சோ ஆனாலுமே வந்து இன்னைக்கு எங்க அம்மா ஒரு ஏய் அப்படின்ட்டாங்கன்னா என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்தந்த வேலையை அந்த செகண்ட்லயே
0: முடிச்சிருவாங்க.
2: சோ அந்த வார்த்தைக்கும் அந்த ஒரு சவுண்டுக்கும் ஒரு பவர் இருக்கீங்க, அது ஒரு ஸ்பெஷலான பவர்.
0: ஸ்பெஷல் பவர் தான், ரைட். அதான் எல்லா அம்மாக்களுக்கும் எல்லாம் அது இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மாக்களை வந்து ஏமாத்தக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வரமா வரமான்ட்டு நீங்க சொல்லும் போது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பவர் அவங்க வாய்ஸ்ல இருக்கு அப்படின்றது தெரியுது. ஆல் ரைட், நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, பொன்மகள் வந்தால் திரைப்படத்திற்காக பிருந்தா சிவகுமார் பாடிய பாடல். விவேக், உமாதேவி, கார்த்திக் நேதா அப்படின்னு பலரும் சேர்ந்து எழுதிய வரிகள் இதுல இருக்கு. கோவிந்த் வசந்தாவோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ 104.4.

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: ஓ கிளாக்ல 10:21 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க.
1: வார்த்தைகள் இல்லாம அப்படியே சைலண்டா உட்கார்ந்து இருக்கோம். சரி சொல்லுங்க, ஏதாச்சும் வச்சிருப்பீங்கல்ல மனசுக்குள்ள?
0: மனசுக்குள்ள ஏதாவது வச்சிருப்போமா?
1: இல்ல கேள்வி கேள்வி கேக்குறது
0: கேக்குறேன். நீங்க என்ன கேட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு கேக்குறேன். உங்க பேபி வந்து எல்லாருக்குமே அவங்க குழந்தை வளரும் போது வந்து அடா நம்ம குழந்தை பெருசாயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா ஒரு மாதிரி இமோஷனலா
1: எல்லார்கிட்டயும் நிறைய பசங்க கூட விளையாடும் போது தெரியாம தள்ளி விட்டாலுமே கூட அவங்க கிட்ட போய் சாரி சொல்றான். சாரி சொல்றத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பக்கம் பரவாயில்லப்பா பயவுல வளன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்.
0: கலை வணக்கங்கள் சார். யார் இங்க பேசுறீங்க சார்?
2: கலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து சேரங்கத்தான் பேசுகிறேன்.
0: ரங்கசாமி சார்,
2: அன்னையர் நாள் வாழ்த்துக்கள். இரு திங்களுக்கு பிறகு பேசுகிறேன்.
0: அப்படிங்களா, ரொம்ப நன்றி. நன்றி சார், ஒரு ஸ்பெஷலான டேல பேசுறதுல இன்னுமே ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
2: அன்னையிடம் இருக்கும் திறமை என்பது என்ன பாத்தீங்கன்னா, நம்பிக்கை ஊட்டுறதுங்க. அன்னையர் வேற எது வேணும் சாப்பாடு மத்த இது பண்ணதுல அந்த பத்திய பேசி கிடையாதுங்க. அதான் வந்து தவறு செய்யாத யாருமே கிடையாதுங்க. தவறுல வந்து அத வந்து எப்படி திருத்தி கொண்டு போகணும்னு சொல்றதுங்க, அது மிகப்பெரிய கிடைக்குங்க. தவறுல வந்து மெயின் அதானுங்க,

0: அடிப்படையே அதானுங்க. தவறு செய்யும் போது அவங்க வந்து அரவணை இந்த மாதிரி பண்ற தவறுன்னு சொல்லி மெதுபாஷையில தட்டி கொடுத்தோம்னா வந்து அவங்க வளர்க்க நல்லதா இருக்குங்க. கண்டிப்பா விட்டோம்னு வச்சுங்க, தவறு மேலும செய்யறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. அது ஒண்ணுங்க. அப்ப தன்னிமைக்கு விடுறதுங்க, அதாவது எதுலயுமே தோல்வியடை, அதே மாதிரி தோல்வியடையது மனது யாரும் கிடையாதுங்க. வெற்றி அதுக்கு அடுத்த கட்ட இப்படி பண்ணிக்கலாங்க, அந்த உற்சாகம் கொடுக்கறதானுங்க. என் தாயிரம் வந்து
1: நன்றி
2: மேம்.
1: நன்றி.
2: ஒரே எமோஷனலா தான் போகுது நம்ம ஷோ.
3: சூப்பர் பவர் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க பாட்டுக்கு அம்மா கிட்ட இருக்க எல்லா குவாலிட்டிஸுமே சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா ஷிஃப்ட் ஆபீசரா இருந்திருக்காங்க.
2: சூப்பர் எமோஷனலா மாறிட்டு இருக்கு நம்ம ஷோ.
3: எஸ் எஸ் ஓகே. நியூ திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் அம்மனோட இசையில வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 104.4.
2: இங்க எல்லாமே சமதுல.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மணி 31 ஆயாச்சு. சூப்பரா ஜாலியா நானும் வந்து என் கூட அம்மாக்கள் இப்படியும் பண்ணுவாங்க. அது எங்க அம்மாவோட சூப்பர் பவர், ஒரு விஷயத்த தடுத்து நிறுத்துறது. ஆனா வந்து அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும் பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மந்த் நமக்கு சேலரியில வந்து ஏதாவது நடந்திருக்கும், சரியா, வேற ஏதாவது செலவுகள் நடந்திருக்கும். இது வந்து திரும்ப நம்ம ஒரு பெரிய செலவா போய் நின்னுட கூடாதேன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அம்மா பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து நம்ம டென்ஷன் ஆயிருப்போம், என்னடா இது தடுத்து நிறுத்திட்டாங்களே அப்படின்னு. பட் அவங்க ஒரு விஷயம் செஞ்சாலும் அது நமக்கு பிடிக்கலனாலும் அதுல ஏதோ ஒரு நல்லது மறைஞ்சிட்டு இருக்கும்.
3: எக்ஸாக்ட்லி.
2: சோ அது வந்து நான் ஒரு தாயாக மாறிய பிறகுதான் எனக்கு புரிகிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, சரி ஓகே இது என்ன பண்றது, நம்ம அம்மாவை புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் நம்ம அம்மா ஆன பின்னாடிதான் போல இருக்கு
3: அப்படின்னு. ரொம்பவே கரெக்ட் தான். இப்ப உங்க அம்மா சொன்னாங்களே ஒரு பிளான தடுத்து நிறுத்த, அது மாதிரி ஒரு பொருள் வாங்கலாம்னு நினைக்கும் போது நான் அம்மாக்களுக்கு வருவாங்க, இதை எதுக்கு இப்ப வாங்குற, ஏன் உங்ககிட்ட இது இல்லவே இல்லையா, ஏன் இது இப்பவே வாங்கணுமா, இது அப்புறம் வாங்க கூடாதான்னு அவங்க வர மோட்டோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பொருளை வாங்கி நல்லா இருக்க கூடாது அந்த மாதிரி எனக்கு கிடையாது. அந்த பொருளை வாங்கி ஏன் இப்ப செலவை ஏத்திக்கிற, அப்புறமா வாங்கிக்கோ, இல்லைன்னா அதுவே கொஞ்சம் கம்மி ரேட்ல இருக்கா ஆஃபர் வரும்போது வாங்கிக்கோ அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுவும் இந்த ஜென்ரேஷன் மதர்ஸ்லாம் ஒரு ஆட் பார்த்தா உடனே ஒரு ஆர்டர், ஒரு ஆர்டர் உடனே ஷாப் நோ, உடனே ஆர்டர் போட, உடனே அமேசான்ல போய் என் பிள்ளைக்கு இது வேணும் உடனே. ஆனா அப்பெல்லாம் அம்மா எல்லாம் அப்படிலாம் கிடையாது, வெயிட் பண்ணி அந்த பொறுமையே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாம்ஸ்க்கு இல்லைன்றது வந்து 60s மாம்ஸ்க்கு வந்து இருக்கிற ஒரு கவலையா இருக்கு. ஆனா 90s கிட்ஸ் எல்லாம் மாம்ஸ் ஆனவொடனே இடத்துல எதுவும் டக்கு டக்குன்னு கிடைக்கல, என் பிள்ளைக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு கிடைச்சிடணும் வாங்கிடுறாங்க.
2: கரெக்ட். சோ அது வந்து ஒரு சின்ன ஒரு இது, என்ன சொல்றது, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம குழந்தைகளுக்காச்சு கிடைக்கட்டுமே நினைச்சு நம்ம பண்ற சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தப்பா போறதுக்கான வாய்ப்பு நிறைய
3: இருக்கு.
2: சோ அதனால 60s இருக்கக்கூடிய மதர்ஸ் பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்றேன்.
3: 60s மதர்ஸ், 90s மதர்ஸ் பேச்சையும் கேளுங்க, 90s மதர்ஸ், 60s மதர்ஸ் பேச்சையும் கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்ததான் என் பேச்ச யாரா கேளுங்க, லிசனர் வெயிட்டிங்ல இருக்காங்க. கால் பண்ணுங்க 298600038 2952055544. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து. 2 லெஜண்டுக்கும் வாழ்த்துகள், நேர்தின

0: வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா. நான்
2: சொன்னப்பவே வந்து உங்க நம்பரை பிளாக் பண்ணிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கேன்.
0: அப்படியெல்லாம் கூட பண்றீங்களா?
1: அப்படிலாம் இல்ல, சும்மா கலாய்க்கிறாங்க. லெஜெண்ட்னு சொன்னோன அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தேங்க்யூ மதர்ஸ் டே விஷஸ்க்கு. தேங்க்யூ மேம். உங்களுக்கும் விஷஸ் சொல்லுங்க மேம். உங்க அம்மாவோட சூப்பர் பவர் என்ன?
0: அயன் லேடின்னு சொல்லலாம்.
1: அயன் லேடி
0: பாட்டி, அவங்கள விட இன்னும் பாட்டி இன்னும் ரொம்ப அப்படியே அவ்வளவு வேலை பண்ணாங்க. அதுல பாதி அம்மா, அதுல பாதி தான் நாங்க பண்றோம். அப்படி இப்படி அவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க சின்ன வயசுல இருந்து. எல்லாருக்கும் கிரைண்டர் போட்டு மாவு ஆட்டி கொடுத்து, அப்பெல்லாம் கிரைண்டர் 90s கிரைண்டர் கிடையாது, அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்போ வந்து எல்லாருக்கும் பெரிய கிரைண்டர் போட்டு ஊருக்கெல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் மாவு ஆட்டி எல்லாம் கொடுப்பாங்க. தீபாவளி பொங்கல் அப்படின்னா ராத்திரி ஃபுல்லா அரைக்கணும், ஏன்னா எல்லா ஊரே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அரைச்சி கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி

0: வேலை பண்ணாங்க, அதுல பாதி அம்மா, அதுல பாதினா நாங்க பண்றோம். அப்படி எப்படி அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க சின்ன வயசுல இருந்து, எல்லாருக்கும் கிரைண்டர் போட்டு மாவாட்டி கொடுத்து. அப்பதான் கிரைண்டர் 90s எல்லாம் கிரைண்டர் கிடையாது, அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்போ வந்து எல்லாருக்கும் பெரிய கிரைண்டர் போட்டு ஊருக்கெல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் மாவாட்டி எல்லாம் கொடுப்பாங்க. தீபாவளி பொங்கல் அப்படின்னா ராத்திரி ஃபுல்லா அரைக்கணும், ஏன்னா எல்லா ஊரே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அரைச்சி கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி இவ்வளவு வேலையெல்லாம் அவங்களால பண்ண முடிஞ்சுது அப்படின்னு இப்ப நினைச்சா கூட திகைப்பா இருக்கு. நம்மளால முடியலையே
1: அப்படின்னு
0: யோசிக்கிறதா இருக்குங்க. அதனால அவங்களோட அயன் பவர் அந்த இருக்கு.
1: சூப்பர் சூப்பர், நன்றிம்மா, நன்றி, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க.
2: அவங்க சொல்லும் போது நம்ம கண் முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் ஓடுச்சு. நம்ம அம்மாக்கள் பண்றதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்.
3: சீரியஸாவே அவங்க சொன்னது 100% உண்மை. பார்ட்டிகல் செஞ்சதுல அம்மாக்கள் பாதி, அம்மாக்கள் செஞ்சதுல நம்ம பாதி, அப்படிதான் போயிட்டு இருக்கு.
2: நம்ம பாதி கூட இல்ல, மீதிதான் நான் சொல்றேன். எங்க நம்ம சேரும், நம்ம ஆபீஸ்க்கு போறோம் வரோம், வீட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமா நம்ம எந்த வேலையும் பண்ற மாதிரி தெரியும்.
3: அம்மாவதே வீட்டு இருக்கு, அம்மா தண்ணி எடுத்துக்கிட்ட, அம்மா டிவி சுவிட்ச் போடுமா, அவங்க சலிக்காம பண்ணிட்டேதான் இருக்காங்க.
2: அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கும், ஆனா எந்திரிக்க முடியலையே, சரி ஓகே அம்மா தானே
3: பாத்துப்பாங்க. இதுவே அவங்க ஊருக்கு நம்ம அவங்களை கூட்டிட்டு போறோம், அவங்க வீட்டை நம்ம திறந்துட்டோம்னா நமக்கு அங்க வேலையே இருக்க மாட்டேது. கூட்டி பெருக்கிறது என்ன, சமைச்சு போடுறது என்ன, எங்க இருந்து திடீர்னு இந்த அம்மாக்கு இவ்வளவு பவர்
2: வந்து பவர்ல.
3: ஆமா, அந்த ஊருக்கு போய் அந்த வீட்டுக்குள்ள போனோம்னு, நான் தாண்டா என் வீடுறா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கடகடன்னு எல்லா வேலையும் பண்றாங்க. நமக்கு எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க.
2: அதுதான்
3: அதுதான் அந்த சூப்பர் பவர் போல. ஓகே, அடுத்த நேர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: அன்னையர் தின வாழ்த்துக்களுடன் திருப்பத்தூர் மாவட்டம் தேவகுளம் சிவகுமார் மேடம்.
3: சிவகுமார் சார்,
2: வாழ்த்துக்களுக்கு நன்றி.
3: சொல்லுங்க சார், உங்க அம்மாவோட சூப்பர் பவர் என்ன சார்?
4: மேடம், எங்க அம்மா சூப்பர் பவர் என்னன்னா, அலாரம் அடிக்காமலே காலைல 3 மணிக்குல எழுந்திருவாங்க.
3: இதுதான் சார் சூப்பர் பவர், சொல்லுங்க சார்.
4: விவசாயம் செய்வாங்க மேடம், நம்பிக்கையோட, நம்பிக்கையா அழகா விவசாயம் எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க மேடம்.
3: ஓகே ஓகே, அப்ப அவங்க வேலையை வந்து ரொம்பவே விரும்பி ரொம்பவே நேசிச்சு பண்ணதுனாலதான் அலாரம் அடிக்கிறதுக்கு மாடி கூட அவங்க எழுந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
4: ஆமாமா,
2: முழிப்பு வருது, அலாரம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு கிளாக்க பாக்குறது இல்ல, ஒண்ணுமே இல்ல, கரெக்டா அத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்து நீ பிராக்டிஸ் போகணும்னு சொன்னி எந்திரி அப்படின்னு. நான் ஸ்கூல் படிக்கும் போது வாலிபாலுக்கு நம்ம ஒரு மேட்ச் இருக்கு நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா, இந்த வாரம் ஃபுல்லா நான் வந்து கண்டிப்பா காலையில 4 மணிக்கு போகணும், கிரவுண்டுக்கு போகணும்னா கரெக்டா 4 மணிக்கு வந்து எழுப்புவாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து என்கிட்டயே போன் இல்ல, எங்க வீட்லயே வந்து இருக்கிறது ஒரே ஒரு போன், எங்க அப்பாவோட போன் தான். அதுல எப்படி அலாரம் வைக்கணும்ன்றது கூட எங்க யாருக்குமே தெரியாது. சோ அப்போ வந்து எங்க அம்மா கரெக்டா அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு வைப்பாங்க. நான் எந்திரிச்சு டைம் பார்த்தோம்னா கரெக்டா 4 மணி
3: இருக்கும்
2: கடகட. நம்ம கிளம்புறதுக்கு 4:30 நம்ம வீட்டை விட்டு வெளில போனோம்னா அதுக்கேத்த மாதிரி எழுப்பி விட்டுருவாங்க. அது எப்படின்னு இவருக்கு சொல்லும் போதும் எனக்கும் ஞாபகம் வருது.
3: சொல்லும் போது ஒரு விஷயம் நான் சொன்னேன், அவங்க வேலையை அவங்க ரொம்ப நேசிச்சிருப்பாங்க. அப்போ உங்க அம்மா அதிகமா நேசிச்சது உங்களெல்லாம் தான். சோ அவங்க நேசிச்சவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தடையாயிடக்கூடாது, தடங்களா போயிடக்கூடாது, அவங்களுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றத மனசுல வச்சுட்டே தான் படுத்திருப்பாங்க. அந்த எண்ணமே அவங்களை எழுப்பி விட்டுரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அவங்க வந்து உங்களை எழுப்பி,
2: அந்த எண்ணங்கள் கரெக்டா 4 மணிக்கு எப்படி எழுப்பிச்சுதான் எனக்கு தெரியல.
3: அப்படின்னா அந்த என்ன சொல்லுவாங்க, சப்கான்சியஸ் மெமரி பவர்ல போய் ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாதிரி நம்ம பொண்ணை எழுப்பிடணும், மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு.
2: அப்போ 2080 வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க எங்க அம்மா, 2000 போல இருக்கு.
3: அப்படிதான் அப்படிதான் இருக்கும் போல.
2: சூப்பரான பவர்ல மதர்ஸ்க்கு.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, சின்மயி மற்றும் ஜெயச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகளை ராமன் சாரோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4
2: எல்லாமே சமதுல.

0: நாங்களும் உங்க கூட சேர்ந்து அப்படியே ஜாலியா வந்து இந்த ஷோல பேசிட்டு அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது அல்டிமேட்டா இருக்குல்ல. ஏன்னா இது இந்த பாட்டுல வர அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளும் பாடணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த லைன் வந்து கேக்குறோம் அப்படி. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு.
1: எஸ் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த லைன் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா குழந்தைய போய் துயரம்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு அப்ப ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து நான் வந்து சொல்றேன், என் பையன்கிட்டயே சொல்றேன், எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸே நீதான்டா, நீதான் என் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அவனை பார்த்து கத்துவான் சமயத்துல. எங்க அம்மாவில் குழந்தைய பார்த்து என்ன சொல்ற அப்படின்னு, இல்லம்மா ஹாப்பியஸ்ட் ஸ்ட்ரெஸ் யாருன்னு கேட்டா அது என் மகன் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை மனசுல வச்சுதான் யாரும் எழுதியிருக்காங்க போல.
2: என்ன
0: சூப்பர்
1: குயில்
0: கொஞ்ச நேரம் உட்கார வைங்க. கோபி சார் நீங்க பேசுங்க.
2: சொல்லுங்க மேடம். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு எனக்கு பிடிச்சது. இன்னும் அவங்க இல்லைப்போ, ஆனால் அவங்க நம்ம அந்த வீட்டுக்கு போனாவே வந்து அப்புறம் போனாவே நான் வந்து அவங்க இருக்க மாதிரியே நினைச்சிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டே படுத்திருப்பேன், உட்காந்துருப்பேன்.
0: ஃபீல் பண்ணாதீங்க சார். ஒரு சூப்பரான அம்மா உங்களை வளர்த்துருக்காங்க. நீங்களும் வந்து அப்படியே லைஃப்ல அப்படியே சூப்பரா இருக்கணும்ல.
2: நன்றி
0: சார். சூப்பர். இப்ப குயில் கூட போய் ஜாலியா டான்ஸ் ஆடுங்க.
1: இல்ல அவன் சொல்லுவாங்க, உன் நன்மைக்குதான் சொல்றேன் அப்படின்ட்டு. டிவி பாக்காத செல்லும் உன் நன்மைக்குதான் சொல்றேன், சாப்பிட்டு செல்லும் உன் நன்மைக்குதான் சொல்றேன், படிச்சிரு எல்லாம் என் நல்லதுக்கு தானே, எனக்கு அது வேணும் அப்படின்னு தான் கேட்போம் நம்ம.
0: அது நம்ம கேட்போம், பட் ஆனா அதுல நன்மை இருக்குன்றது நமக்கு தெரியும், நமக்கும் தெரியும். பட் ஆனா நம்ம அதை சரி ஒரு தடவை தானே, ஒரு தடவை தானே, கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கொஞ்ச நேரம் ஆனாலும் ஒரு துளி விஷம் விஷம் தானே, அது ஒரு துளினாலும் அது விஷம் தானே அப்படின்றத வந்து எங்க அம்மா சொல்லி காட்டுவாங்க. எங்க அம்மா அதை சொல்லி காட்டுவாங்க, உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து அம்மாவை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டே போலாங்க. அது வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு லைனே கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே மூச்சு திணற மாதிரி 300 லிஸ்ட் வச்சிருக்கேன். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பெத்த தாயை பத்தி பேசணும் அப்படின்னா,
1: இப்போ நம்ம வந்து இது பேசிட்டு இருந்தோம்ல, ஓல்ட் ஜென் வெர்சஸ் நியூ ஜென் அப்படின்ற மாதிரி. ஓல்ட் ஜென் மாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்காவே நாங்களாம் அந்த அவ்வளவு தியாகம் பண்ணோம் அப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான். அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு கூட எத்தனையோ பேர் அவங்க குழந்தைக்காக அவங்களோட ஒர்க் லைஃப் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப நியூ ஜென்ல பாத்தீங்கன்னா வந்து சாக்ரிஃபைஸ் இருக்கு, ஆனா அவங்களோட ஐடென்டிட்டியும் விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்ப இருக்க மாம்ஸ் எல்லாமே. இந்த ஒரு டேர்ம் வருதுல மீ டைம் அப்படின்ட்டு, என் குழந்தைய ஹஸ்பண்ட்னா பாருங்க, மாமனார்னா பாருங்க, அம்மானா பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அந்த குழந்தைகிட்ட நான் வர மாட்டேனா மாட்டேனான்னு விட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு புக் படிக்கணுமோ, ஜிம்மு போகணுமோ, சைக்கிளிங் போகணுமோ, இல்ல ஒர்க் போகணுமோ, என்னவோ அவங்களோட

0: விஷயத்துல அது ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல.
1: ஸோ அது நீங்க சொல்ற அந்த விஷயத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க சொல்ற 2K kids மாம் பண்ற வேலை தான் இதெல்லாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட டைமையும் பாத்துக்கிறாங்க, குழந்தையும் பாத்துக்கிறாங்க, பாத்துக்கலன்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதே மாதிரி அவங்க எந்த விஷயத்துல வந்து அவங்க ஒரு கெத்தா இருக்காங்களோ அதுல வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. சில பேர் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, சில பேர் வந்து நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, ஒரு கார்பரேட்ல இருக்காங்க,
0: சில பேர் எஃப்எம்ல ஆர்ஜேஸா இருக்காங்க,
1: ஆர்ஜேஸா உட்காந்து இங்க எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டு கொடுக்காம இருக்காங்க. ஆனா நீங்க 90s mom கிட்ட வந்தீங்க அப்படின்னா எல்லாம் சாக்ரிஃபைஸும் பண்ணியிருப்பாங்க, அட் த சேம் டைம் ஐடென்டிட்டியை விடாமலும் வந்திருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு தெரியாது சிந்தியா, நான் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கோம், வேலைக்கு ஏன் போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே மொத்த கும்பலா அத்தனை பேரும் சேர்ந்து நம்மளை வந்து போட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. அதையும் வந்து அப்படியே மெரிச்சு தள்ளிட்டு ஒரு வேலைக்கு போய் நிக்கிறாங்கன்னா அது சாதாரண தாய் கிடையாது, சூப்பர் தாய் அப்படின்னு சொல்லி நானே எனக்கு பட்டம் கொடுத்துப்பேன். அந்த மாதிரி நிறைய மகளிர் வந்து இப்ப நினைச்சிட்டு இருப்பாங்க.
0: 90s மாமா இருந்தவங்க பண்ணதை விட இப்ப ஜென் ஆல்பா ஜென்சி இல்ல, இப்ப இருக்கிற மாமலாம் ஜென் ஆல்பா ஜென் பீட்டாவோட மாம்ஸ் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுக்கு நம்மளே பட்டம் கொடுத்துக்கிட்டதான் உண்டுன்னு நினைக்கிறேன். சோ சாக்ரிஃபைஸ் பிளஸ் செல்ஃப் டைம் எடுத்துக்கிட்டாலுமே நாங்க எடுக்கிறது எல்லாமே எங்க குழந்தைங்களுக்காக தான். ஃபியூச்சர்ல வந்து என் குழந்தை நம்மளை பார்த்து கேட்டுக்கூடாது, நீ என்னமா படிச்சிருக்கலாமே, நீ என்னமா வேலைக்கு போய் கொஞ்சம் நல்லா குடும்பத்தை முன்னேற்றிக்கலாமே வா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளை கேட்டுருக்கூடாது. அண்ட் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜென் மாம்க்கு வந்து அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், ஏன்னா அவங்களுக்கான தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது.
1: இப்போ இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாஸ் இல்லாம இருந்தது,
0: இப்ப இருக்கிற மாம் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு மேஞ்சி எது நல்லது எது கெட்டது, ஒரு ஒரு ஒரு சின்ன ஃபுட்டு ப்ராடக்ட் வாங்கினா கூட திருப்பி பார்த்து இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் என்னன்னு படிச்சு பார்த்துட்டு தான் என் குழந்தைக்கு கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அதுல வந்து புரியாத பேர் ஏதாவது இருந்தா அந்த பொருள் எனக்கு வேணாம் அப்படின்னு கடையில கொடுத்துட்டு போற எத்தனையோ மாம் இருக்காங்க. ஆனா இல்ல, என் குழந்தைக்கு பசிக்குது ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் அப்படின்னு கொடுத்த மாமும் இருக்காங்க. ஸோ அவேர்னஸ் வைஸ் பார்த்தாலுமே ரெண்டு ஜென்ரேஷனுக்குமே நிறைய பெரிய வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு
1: கண்டிப்பா.
0: சின்ன
1: வயசுல அந்த மை விக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த ஜெனரேஷன்
0: இருந்து ஒரு சின்ன மூஞ்சி டெக்கரேட் பண்ணி ஒரு மை நான் ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றேன், என் குழந்தைக்கு நான் அதை வைக்கவே இல்லை. அதுக்கு 1008 ரீசன் எங்க வீட்டுல சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா வந்து சரி நீ மத்த எல்லாத்தையும் கூட விட்டுரு, நீ வந்து குழந்தைக்கு புருவம் வளரணும் அதுக்காக அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் நீ அதை வைக்காம என் குழந்தைக்கு புருவம் வளரலன்னா நான் வேணா என் புருவத்தை எடுத்துக்கிறேன். ஆனா புருவம் வளர்ந்து ஆட்டோமேட்டிக் தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கு. அதெல்லாம்
1: இல்ல, மூக்க அமுக்கி விட்டுங்க, மூக்கு இப்படி ஆயிடும், கோணை ஆயிடும், வாய் பல்லி இப்படி வந்துடும், இதெல்லாம் வந்து மேபி இருக்கலாம், பட் ஆனா நாட் 100%.
0: சில விஷயம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஆனா அந்த காரணங்கள் என்னன்றதை தெளிவா சொல்லி நீங்க அதை பாஸ் பண்ணீங்கன்னா நாங்க இதை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லவே கிடையாது. காரணம் எனக்கு தெரியாது, ஆனா எங்க வீட்டுல எங்க பாட்டி பண்ணாங்க, எங்க அம்மா பண்ணாங்கன்னு பாஸ் பண்ற விஷயத்த தான் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு தேவையில்லைன்னு தோன்றதை அப்படியே நிறுத்திடுறோம், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுறோம்.
1: சூப்பர்
0: அப்படின்னு தான் சொல்லணும்.
1: கொஞ்சம் மூலக்காரங்களா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த பீரியட்ல இருக்கிற மாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேஷுவலா ஒரு ஒரு 20 பேர் இருக்கிற ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஒரு 10 குழந்தைங்களை ஒரு அம்மாவே பெற்றிருப்பாங்க. என்னங்க 20 வருஷமா குழந்தை பெத்துட்டே இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆயிருக்கும். ஒரு வயசு 1.5 வயசு 1 வயசு 1.5 வயசு கேப்ல அது வந்து அப்ப இருந்த மாம் அதை நான் சூப்பர் பவர்னு சொல்ல மாட்டேன், அந்த டைம்ல இருந்தவங்க அப்படி இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரே ஒரு கிட்டு தான், அதை வளர்க்கறதுக்கு ஃபேமிலியா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பா அம்மா ஜென்டில் பேரண்டிங் அந்த பேரண்டிங் இந்த பேரண்டிங் அவ்வளவு விஷயம் பண்ணிட்டு அந்த ஒரே ஒரு கிட்டுக்காக இவ்வளவு செலவு பண்றோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பேரண்டிங் மதர்ஹுட் அப்படின்றதுமே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா பரிணாம வளர்ச்சி மாதிரி மாறிக்கிட்டே தான் வருது. ஆனா என்ன இருந்தாலும் ஃபீலிங்ஸ் ஒண்ணுதான் அப்படின்றது எனக்கு தோணுது.
1: எஸ் அப்பனா என்ன ஃபீலிங்ஸ்க்கு வந்துட்டோம்னா என்ன அர்த்தம், ஷோ முடிய போகுதுன்னு அர்த்தம்.
0: எஸ் நிறைய நேர்கள் யோசிச்சிருப்பீங்க, நாங்க பேச வேண்டிய நேரத்துல நீங்களே பேசிட்டீங்களே அப்படின்ட்டு. பட் ஸ்டில்
1: நீங்க பேசிட்டு இருக்கிறது ரெண்டு பேரும் மதருங்க, அதை மறந்துடாதீங்க.
0: இது வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தான், எல்லா மதர்ஸுமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்களோட கிட் வந்து மதர் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படிதான் இவங்களும் மதரா இருக்கணும், அண்டு சில இன்லாஸுமே இருக்கட்டும் இப்படிதான் இருக்கணும், நாங்களாம் இருந்தோம்ல அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வேண்டாம். மதர் இஸ் ஆல்வேஸ் அ மதர், அவங்க எப்படியாவது மதரா இருந்துப்பாங்க.
1: ஸோ இந்த ஷோவோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, சந்தியாவோட மாமியார் இந்த ஷோவை கேட்டுட்டு இருக்காங்க.
0: இல்ல இப்ப எனக்கு ஷோ கேக்குறாங்க ஷோ கேக்கல, எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய பிளஸிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலும்

0: அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என் மாமா இருக்கட்டும் என்னோட இன்லவா இருக்கட்டும், பிகாஸ் அது உன்னோட பேபி, நீ எடுக்கிறதான் டிசிஷன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நான் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி கேட்கும் போது அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இல்ல இல்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கு போக கூட சொல்லிட்டாங்க, இல்ல இது நம்ம வீட்டோட ரிச்சுவல் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லட்டும், ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணிக்காத ஆப்ஷன் அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. நான் கொடுத்துட்டேன், நீ அந்த அதை சொல்றது ஒரு அத்தாரிட்டேட்டிவா சொல்லிட்டு நீ இதை ஃபாலோ பண்ணு அந்த மாதிரி கிடையாது. அந்த விஷயத்துல சந்தியா இஸ் பிளெஸ்ட், நீ எடுக்கிற டிசிஷன் தான் அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்கல்ல, அதுதான் எனக்கு இப்ப என் பையனை வந்து எனக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா வளர்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அவனுக்கு எது நல்லது கேட்டதுன்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சோ தட் இஸ் தி ட்ரூத்.
1: அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இப்பவும் சொல்ற சந்தியா அவங்களோட மாமியார் இந்த ஷோவை கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனா சாப்பாடு
0: கிடைக்கணும்.
1: நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டாக என்ன பாட்டு போடலாம்?
0: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், ஃபுல்லா அம்மா பாட்டு தான் கேட்டோம். அதனால வலிமை திரைப்படத்துல இருந்து அம்மா பாடல் தான் வந்துட்டே இருக்கு.
1: சூப்பர்.
0: விக்னேஷ் சிவன் அவரோட வரிகள்ல, யுவன் சங்கராஜோட மியூசிக்ல, சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம்
1: 90.4. இங்க எல்லாமே சமதுல.
0: மினிமங்களே, நான் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சி வேறொரு தருணத்துல வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் சந்தியா. அப்படின்னா உங்களோட கண்டினியூ பண்ணுவாங்க.
1: ஆமா, கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவேன். கேட்டு ஸ்டே டியூன்.

0: 12 மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டம் என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள மகப்பேறு நலத்திட்டமாகும். இது கடந்த 2017 இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கும், ஊதிய இழப்பு ஏதேனும் இருந்தால் இழப்பீடு வழங்குவதற்கும் நிதியுதவி வழங்குகிறது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக மத்திய அரசின் இந்த திட்டம் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு மகப்பேறு சலுகைகளை வழங்குகிறது. இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் முதல் 2 குழந்தைகளுக்கு மகப்பேறு சலுகை வழங்கப்படுகிறது. முதல் குழந்தைக்கு பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டத்தின் கீழ் 2 தவணைகளில் 5,000 ரூபாய் மகப்பேறு சலுகையாக வழங்கப்படுகிறது. மேலும் பயனாளி பிரசவத்திற்கு பிறகு ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் மகப்பேறு சலுகைக்கான அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி பண ஊக்கத்தொகையை பெறவும் உரிமை உண்டு. இதனால் சராசரியாக ஒரு பெண்ணுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு தவணையில் 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் மிஷன் சக்திக்கான புதிய வழிகாட்டுதல்களின்படி இந்த திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான தகுதிகள்: விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 19 வயது நிரம்பியவராகவும் கர்ப்பிணி பெண்ணாகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வேலையில் இருப்பவராகவும் கர்ப்பம் காரணமாக ஊதிய இழப்பை சந்திப்பவராகவும் இருக்க வேண்டும். தகுதியுள்ள பயனாளிக்கு குழந்தை பிறந்த 270 நாட்களுக்குள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். ஒரு பயனாளி தனது 2வது கர்ப்பத்தில் இரட்டையர்கள் 3-4 குழந்தைகள் பெற்றெடுத்தால், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்தால் பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டம் 2.0 விதிமுறைகளின்படி 2வது பெண் குழந்தைக்கு ஊக்கத்தொகை பெறுவர். பட்டியல் பிரிவினை சார்ந்த பெண்கள், 40% அல்லது அதற்கு மேல் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்கள், BPL ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகள், ஈஸ்ரம் அட்டை வைத்திருக்கும் பெண்கள், கிசான் சம்மான் நிதியின் கீழ் பயனடைந்த பெண் விவசாயிகள் ஆகியோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையோர் ஆவர். இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற பயனாளிகளின் கணவரின் ஆதார் அட்டை கட்டாயம் இல்லை. மத்திய அரசு அல்லது மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வழக்கமான வேலையில் உள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற முடியாது. விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான https://pmmvy.wcd.gov.in/ என்ற இணையதளத்தில் குடிமகன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மொபைல் எண்ணை உள்ளிட்டு சரிபார்க்க வேண்டும். பின்னர் முழு பெயர், மாநிலம், மாவட்டம், பகுதி, தொகுதி, கிராமம் மற்றும் பயனாளியுடனான உறவு போன்ற விவரங்களை உள்ளிட வேண்டும். பின்னர் கணக்கை உருவாக்கு என்கிற பொத்தானை கிளிக் செய்யவும். கணக்கு உருவாக்கப்பட்டவுடன் வலைதளத்தின் பிரதான முகப்பு பக்கத்தில் உள்ள உள்நுழைவை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது பயனர் ஐடி, கடவுச்சொல் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றிகரமான உள்நுழைவுக்கு பிறகு தரவு உள்ளீடு, அதனை கிளிக் செய்து பயனாளி பதிவு என்ற விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். இப்போது பயனாளி பதிவு பக்கத்தில் அனைத்து விரிவான தனிப்பட்ட விவரங்களையும் உள்ளிட வேண்டும். ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொகுதி நிலை அதிகாரியின் ஒப்புதலுக்கு பிறகு நிதி நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடி பயனாளி பரிமாற்றம் மூலம் வரவு வைக்கப்படும். பயனாளிக்கு அவர்களின் ஆதார் அட்டை, வங்கி அஞ்சலக கணக்கு விவரங்கள், மொபைல் எண், தகுதிச் சான்று, ANC தேதி, குழந்தை பிறப்பு சான்றிதழ், குழந்தை நோய் தடுப்பு விவரங்கள் போன்ற ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு https://pmmvy.wcd.gov.in/ என்கிற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நிமிடம் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்க அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. அம்மாக்கள் வந்து எப்படி அந்த பிள்ளைகளை சமாளிக்கிறாங்க அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய டாஸ்கா தான் ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு இருக்கு. இப்ப பள்ளி காலங்கள்ல ஒரு நாள் லீவ் விட்டா பரவாயில்லங்க, எப்படியாவது சமாளிச்சிடலாம். இந்த ஒரு மாசம் 1.5 மாசம் லீவ் விட்டா என்ன பண்றது இல்ல,
2: ரொம்ப கஷ்டம்,
0: ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த நாட்களை எப்படி அவங்க பயனுள்ள வகையில செலவழிக்கிறாங்க, அதற்கு அவங்க அன்னை வந்து எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசணும்.
2: சூப்பர்.
0: எஸ், எங்க கூட பேசணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 295-2-0-5-5-4. வெளியூர் நேர்களா இருந்தா 044 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. கலா மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும் மேடம். சொல்லுங்க மேடம்.
3: பிள்ளைங்க
0: பிள்ளைங்களாவே நாம மாறிட்டா நம்ம கவலையே இல்ல இல்லையா. நாம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு நீங்க இதத்தான் செய்யணும் அப்படின்னா பிள்ளைங்க கேட்கவே மாட்டாங்க,
2: கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. சோ ஆக்சுவலி நீங்க கேட்ட ஒரு டாபிக்கே வந்து அவங்க கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு கேட்ட டாபிக்ல எப்படிலாம் வந்து பேசுவாங்க அப்படின்னு நானே ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி ஒரு டாபிக்ல வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். சோ டாபிக் என்ன அப்படின்றத திரும்பவும் சொல்லுங்களேன்.
0: பள்ளி காலங்கள்ல உங்கள் விடுமுறையை எப்படி நீங்கள் பயனுள்ள வகையில செலவிட்டீர்கள். இப்ப இருக்கக்கூடிய பண்ணையர் தினத்தோட சேர்த்து நாம இணைத்து பேசுறதால உங்க அண்ணன் எப்படி எல்லாம் அந்த நேரத்தை பயனுள்ள வகையில செலவழிக்க உங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க, அதை பத்தி தான் நாம பேச போறோம். எங்க கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 295-2-0-5-5-4. நீங்க சொல்லுங்க பெண்ணாஸ், எப்படி எல்லாம் உங்க விடுமுறை நாட்களை நீங்க கழிச்சீங்க?
2: ஆட்டம் ஓட்டம் தான், ஆட்டம் ஓட்டம் தான் இருக்கா, வேற எதுவுமே கிடையாது. நல்லா பயங்கரமா வந்து நம்ம இந்த என்ன சொல்றது, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது ஃபுல்லா நம்ம வந்து படிப்பு ஸ்கூலுக்குள்ளதான் இருப்போம். வீட்டுக்கு வருவோம், திரும்ப டியூஷனு, வீட்டுல உட்காருவோம், வீட்டுல ஏதாவது டிவி ஓடிட்டு இருந்தா உட்காந்து பார்ப்போம். சோ இப்படியேதான் போகும். ஆனா அந்த விடுமுறை இருக்கு பாருங்க, இந்த மே மாசம் ஏப்ரல் மே எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஜாலி தான். நம்மளோட நேட்டிவ்க்கு போவோம், அங்க போனோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன ஒரு நினைப்புல அப்படி இருப்பாங்க தெரியுமா, அட்லீஸ்ட் அங்கேயாவது போய் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தாத்தா பாட்டி கிட்ட நம்மள விட்டுருவாங்க. சோ அவங்களுக்கு ஜாப் ஸ்டார்ட் ஆயிடும், நம்ம பேரண்ட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுப்பாங்க. சோ நம்ம வந்து என்ன, ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்ல வந்து எந்த மரத்துல எந்த செடியில புடிச்சிட்டு நம்ம தொங்குறது. ஆனா ஊருக்கு போனோம்னா ஜாலியா வந்து அப்படியே அந்த தண்ணியில விளையாடுறது என்ன, அப்படியே மரத்துல ஆடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். சோ அந்த டைம்ல என்னோட பேரண்ட் என்னோட அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை எப்படி பயனுள்ள கத்துக்கிட்டதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஊர்ல
0: தான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போம். ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் நாம வீட்டுல இல்ல, நீ குழந்தை வீட்டுல பத்திரமா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அங்க போயிட்டோம்னா ரொம்ப சுதந்திரமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை.
2: அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் போயிட்டு வரும்போதும் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டு வருவோம், டிரைவிங், ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் நாத்து நடுறது எப்படி அப்படின்றது முதல் கொண்டு நம்ம ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போது ஒவ்வொன்னு நம்ம கத்துக்கிட்டு வரோம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். காலர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம்.

12:10. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். தொடர்ந்து பேசுவோம். ஹாய் சிநேகிதிய, நிகழ்ச்சியில பள்ளி காலங்கள்ல உங்கள் விடுமுறையை எப்படி பயனுள்ள வகையில் நீங்கள் செலவிட்டீர்கள், உங்க அம்மா உங்களுக்கு என்ன மாதிரியான புதிய விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கறத பத்தி நானும் பெனாசும் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில். நியூ திரைப்படத்திற்காக கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 12:15 ஆயிட்டிருக்க ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், இந்த பள்ளி காலங்களில் உங்கள் விடுமுறையை நீங்கள் எப்படியெல்லாம் கழிச்சிங்க? இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பெனாஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய நேரத்தை வந்து செலவழிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம பள்ளி படித்த காலத்தில், நம்ம அம்மா அப்பா பள்ளி படித்த காலத்தில், தாத்தா பாட்டி அவங்களுடைய அந்த கதைகள்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். எங்கள் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லனா 298-5-2-0-55-4. சரி, இப்ப நீங்க வந்து புதுசா என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிருந்தீங்க இல்லையா? நம்ம முதல்ல காலர் கிட்ட பேசிட்டு வந்துருவோம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ மேம், என் பேர் சாய்ஸா பரன், நான் பச்சாவத்துல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க குட்டி, என்ன பண்றீங்க? ரொம்ப அழகா பேசுனாங்க. நான் வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு, அது ஒரு ஆசை பாருங்களா இல்லையா,
2: அத வந்து சொல்றதுக்காக இவ்வளவு ஆர்வமா வந்திருக்காங்க.
0: நம்ம சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லிடணும்ப்பா, நான் ஊருக்கு போய் இதெல்லாம் கத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்மா, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா?
3: சரிங்கம்மா, சரிங்கம்மா, வந்துட்டேன்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: ராஜேஸ்வரி மேம், நீங்க சொல்லுங்க.
3: ரொம்ப நாள் கழிச்சு பேசுறான், வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
3: அதாவது எனக்கு வந்து எங்க அம்மா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லிவு எல்லாம் விட்டா, இந்த போது பணங்கா பணம் இது இருக்குல்ல, இந்த கொட்டை.
0: ஆமா,
3: அத மூணு பக்கம் இருக்கும், அதை கம்பு செஞ்சு கொடுப்பாங்க. எங்க அப்பா வந்து கம்பு செஞ்சு கொடுப்பாரு, கம்பு செஞ்சு அதை ஓட்ட கத்து கொடுப்பாரு. எங்க அம்மா என்ன செய்வாங்க, இந்த தையல் துணி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சின்ன சின்ன பிட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு வருவேன் தையக்கடையில இருந்து. அத பூராமே ஒரு கம்பு குச்சியை வந்து அந்த தையல் துணிய சின்னதா அச்சிருத்தி விட்டு, உருண்டைய அச்சிருத்தி விட்டு, அந்த கம்பு குச்சியை இடையில சொருவி பொம்மை செய்வாங்க எங்க அம்மா.
0: நீங்க கத்துக்கிட்டீங்க அம்மா கூட சேர்ந்து?
3: ஆமா ஆமா, பொம்மை செஞ்சு சேலையை கட்டி விடுவாங்க. ஒரு பொம்மைக்கு சேலை கட்டி விடுவாங்க, அழகா சேலை கட்டி விட்டு. இந்த நாங்க பாசியதான் போடுவோம், அப்போ அந்த பாசியில பூரா ஒரு சமயத்துக்கு அந்துரும் பாருங்க, அதை பூரா ஒரு டப்பால எடுத்து வச்சிருப்போம் எப்பவுமே. அந்த பாசிய நூலை கொடுத்து அந்த சேலை கட்டின பொம்மைக்கு அழகா மாப்பிள பொம்மை செஞ்சு அதுக்கும் ஒரு வேட்டி கட்டி விடுவாங்க, வேட்டி மேல ஒரு துண்டு போட்டு நூலையே நூலாலையே கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு குழந்தை குட்டி பொம்மை செஞ்சு எல்லாத்தையும் இதை வச்சு விளையாடுங்க, நல்லா இருக்கும் விளையாடுனா. அதை வச்சு விளையாடுற விளையாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். உங்க அம்மா பிள்ளைங்க நிறைய தோணிக்க எங்க தேங்களோட.
2: சூப்பர் சூப்பர் மேடம்.
3: இந்த மாதிரி விளையாண்ட குழந்தை விளையாண்ட விளையாட்டு அற்புதமா இருக்கும். அதெல்லாம் இப்ப குழந்தைகளுக்கு இப்பவும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு இல்லையா? அதனால எல்லாருமே பெற்றோர்கள்லாம் கைபேசியிலே விடாம இந்த மாதிரி பொம்மைகள், நானும் இப்ப என் பேரம்பேத்தியலுக்கெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான்
0: கேட்டுக்கிறேன். ரொம்ப அழகுமா, நன்றி நன்றி நன்றி. இப்போ இவங்க இந்த பொம்மை சொல்லும் பொழுது பெனாஸ் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நானுமே இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்சை வச்சு அதுக்கு ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு தலையில அதுக்கு எல்லாமே அந்த மாதிரி பண்ணி, அந்த சமுக்கி இவங்க சொன்ன அந்த மணி வந்து வச்சு நாங்க கோத்து அலங்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமுக்கிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு அதை ஒட்ட முடியாம கம்பு போட்டு ஒட்டி அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி.
2: இப்போ நம்ம ஸ்கூல் டைம்லயே வந்து கிராஃப்ட் பீரியட் ஒன்று இருக்கும், அப்போ நீங்க சொன்ன அதே விஷயத்த வந்து ஸ்கூல்ல நாங்க கிராஃப்ட் பீரியட் அப்போ நம்ம பண்ணிருக்கோம்ல, சோ அந்த ஞாபகங்கள் வந்துச்சு டக்குன்னு வருது. சூப்பரான விஷயம்,
0: அந்த பிளைன் பொம்மை வாங்கி அதுக்கு ட்ரெஸ் தச்சு போடுறது இல்லையா, ஊசி நூலுமாதான் வீட்டுல வந்து உட்காந்துகிட்டு இருப்போம், கோத்து கோத்து அதுக்கு ட்ரெஸ் தச்சு போடுறது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பான்ஸ்லயே வந்து அழகா ஃப்ராக் மாதிரி பண்ணி போட்டு இதெல்லாம் வந்து டிவிக்கு மேல வச்சு, இப்ப இருக்கிற மாதிரி டிவி எல்லாம் அப்போ இல்ல, நல்லா பெருசு
2: பெருசா இருக்கும்,
0: மேலேயே நீங்க நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பொம்மைகள்லாம் அது மேல வச்சு அது ஒரு அலங்கார பொருள். இப்ப நம்ம கடையில வாங்கி எவ்வளோ வைக்கிறோம், வீட்டை அழகுபடுத்துறோம் இல்லையா, அப்ப அந்த வாய்ப்புகள் கம்மியா இருந்தாலும் நாம அதை பயன்படுத்த மாட்டோம், நாமளே நம்ம கையால செஞ்சு
2: அது வந்து அந்த ஷோகேஸ்ல வைக்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ்.
0: வீட்டை அலங்காரம் பண்றது, தோரணம் கட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான.
2: அந்த உள்ளன் நூல் வாங்குவோம், நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல அந்த தோரணம் வந்து உள்ளன் நூல்லயே நம்ம செஞ்சு போடுவோம், கலர் கலரா சூப்பரா இருக்கும்.
0: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே பேச பேச நமக்கும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து பேசுவோம்.

0: பள்ளி காலங்களில் உங்கள் விடுமுறையை எப்படி நீங்கள் வந்து பயனுள்ள வகையில் செலவிட்டீங்க? அம்மா உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க? அதை பற்றிலாம் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 12:21 ஆயிட்டிருக்கு. பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். வெயில் திரைப்படத்திலிருந்து ராமுத்துக்குமாரின் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கைலாஷ்கீர், ஜெஸ்ஸி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னா ராவ் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 6:26 ஆயாச்சு. சூப்பரா ஜாலியா சமையா வந்து அப்படி போயிட்டே இருக்குமா நம்ம ஷோ அப்படின்ற மாதிரி. ஹாய் ஸ்நேகிதி, இல்ல ஒரு அருமையான ஒரு டாபிக் கூட வந்து வந்திருக்கும்.
1: எஸ் பள்ளி காலங்கள்ல உங்கள் விடுமுறையை எப்படி எல்லாம் நீங்கள் பயனுள்ள வகையில கழிச்சுங்க, என்ன மாதிரியான புது விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க, அதுக்கு எப்படி உங்க வீட்டுல இருக்கவங்க உறுதுணையா இருந்தாங்க, அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ மேம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஹரிணி மேம், என் பேர் ஹரிணிஸ்ரீ மேம், நான் பொர்ஷவாக்கத்துல இருந்து பேசுறேன்.
1: ஹரிணிஸ்ரீ என்ன பண்றீங்க?
2: 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேம்.
0: நல்லவேளை ஃபோன் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க நினைச்சேன். சொல்லுங்க ஹரிணி, நீங்க ஊர்ல இருக்கீங்களா இல்ல சென்னையில இருக்கீங்களா?
2: ஊர்ல இருக்கறேன் மேம்.
0: எந்த ஊர்ல இருக்கீங்க? மறந்துட்டீங்களா?
1: என்ன புது விஷயம் கத்துக்கிட்டீங்க இப்ப இந்த லீவ்ல?
2: டைப்பிங், சிலம்பாட்டம்
1: கத்துக்கிட்டேன்.
0: சூப்பர்.
1: எப்படி போர் அடிக்குதா இல்ல ஜாலியா தான் இருக்கா வீட்ல லீவ்ல?
2: ஜாலியா தான் மேம் இருக்கு.
1: ஜாலியா தான் இருக்கா? இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. வாழ்த்துக்கள் மா. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இந்த?
3: விமலா பேசுறேன்.
1: விமலா, எப்படி இருக்கீங்க?
3: ஃபைனா இருக்க மேடம்.
1: சொல்லுங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க?
3: நான் வந்து நல்லா துண்ணணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்.
1: ஐஸ்கிரீம் சாப்பிட வந்து நல்லா கத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ், தொடர்ந்து நாம பேசுவோம். பள்ளி காலங்களில் உங்கள் விடுமுறையை எப்படி எல்லாம் நீங்கள் பயனுள்ள வகையில் செலவழிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். இப்போ அந்த பூ கட்டுறது இல்லையா, அது வந்து நான் கத்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு அந்த டைம்லயே இந்த பேப்பர்லாம் வச்சு அதை கட்டுறது, இந்த கிராஃப்ட் ஒரு சைடு ரொம்ப பிடிக்கும். இந்த டெய்லரிங் பண்றது அது ரொம்ப ஒரு சைடு பிடிக்கும். இன்னொரு பக்கம் இந்த பூ கட்டுறது அப்படிங்கிற, இப்போ கூட நான் ரொம்ப வேகமாக கட்டிடுவேன் இவ்வளவு காலம். அப்போ அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அப்போ வந்தது. இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி மற்ற டைம்ல எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், மார்க் எடுக்கணும், எக்ஸாம் எழுதணும், அந்த ஒரு மைண்ட்ல இருக்கிறதால எதையுமே புதுசா கத்துக்கணும்னு நமக்கு தோணாது. அப்புறம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டது, முதல் முறையா பைக் ஓட்ட கத்து, கொளக்கரையில போய் விழுந்தது, அதெல்லாம். ஏன்னா எதையுமே நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அடிபட்டிருக்கோம், வீர தழும்புகள் எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டும் பொழுது பெருசா இல்லை அப்படின்னாலும், வண்டி புதுசா ஓட்ட கத்துக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஒரு அனுபவம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படியே நாமளே பின்னாடி நம்ம ஸ்கூல் லைஃப்க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எஸ், நாம தொடர்ந்து பேசுவோம்.

0: ఉన్నాయి స్నేహితియే.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான்.

0: கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 12:31 ஆயிற்றுக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பழனிபாரத்தின் வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா குரலில் பூவே உனக்காக திரைப்படத்திற்காக.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: ಹಾಯ್ ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: பன்னெண்டு மணி 36 நிமிடம் ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் அப்படியே சூப்பராக சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நடு நடுவில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஏன் நீங்களும் எங்க கூட பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சமையான ஒரு டாபிக் தான் ரேகா பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்மளுடைய சின்ன வயசுல நடந்ததெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி இதுல நான் என்ன இப்போ உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு தாய் இல்லையா? ஸோ நீங்க உங்க குழந்தைக்கு என்ன மாதிரியான இந்த ஒரு வெகேஷன் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க, நீங்க சொல்லுங்க கேப்போம்.
2: புக்ஸ் படிக்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பா நம்ம இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிகப்படுத்தணும். ஏன்னா எதுனாலுமே வந்து போனை எடுத்து அதுல சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு இது இருக்கே தவிர, புக் எடுத்து படிச்சு பொறுமையா அதை தேடுற ஒரு பழக்கம் இல்லாம இருக்கு. அதனால வந்து புத்தக வாசிப்பை வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றது, தமிழ்ல படிச்சதை இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல படிச்சதை தமிழ்ல, அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த எப்படி அவங்க அதை புரிஞ்சு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது. இப்போ நான் என்ன முதல்ல கத்துக்கிட்டேன்னா அந்த பூக்கட்டை கத்துக்கிட்டேன். நாம கத்துக்கிட்டது விடக்கூடாது இல்லையா?
1: கரெக்ட்.
2: அதை வந்து சொல்லி கொடுத்தது. இப்படி நிறைய விஷயங்கள். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது பிரிச்சு செய்யக்கூடிய ஒரு டைம். நாம எல்லாம் விளையாட போனோம்னு வைங்களேன், சாயந்தரம் ஆகுற வரைக்கும் கூட தெரியாம விளையாடி திட்டு வாங்கி அந்த மாதிரி எல்லாம் உண்டு. இப்ப இருக்கிற பிள்ளைங்கனா இந்த நேரத்துல விளையாடணும், இந்த நேரத்துல நான் படிக்கணும், இந்த நேரத்துல டிவி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பிளான்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல் நாம பாக்குறோம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் புக் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது, விளையாடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. சரி, இப்ப என்ன கேட்டீங்க இல்லையா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க?
1: சோ நீங்க கேக்குறது என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னும் ஸ்கூலுக்கே என் குழந்தைய அனுப்பலன்றது விஷயம். பட் இருந்தாலும் வந்து கூட அக்கா பிள்ளைகள்லாம் வந்து இருக்காங்க. சோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா, ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்றது. சோ ஏன்னா பசங்க வந்து இப்ப பசிக்குதுன்றதை ஈஸியா பசிக்குதுன்னு சொல்லிடுறாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் பெருசா இருக்கு, ஸ்கூல்ல ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதை கன்வே பண்றதுக்கு அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஸோ எப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுன்னு, ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த நான் வந்து இந்த வருஷம் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயம் வந்து நான் சொல்லி கொடுப்பேன். பசங்களுக்கு வெளியில போயிட்டு எப்படி அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி ஃபுல்லா சொல்ல முடியல அப்படின்னாலும், அந்த குழந்தைக்கு எது தேவையோ அதை சொல்லி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்மளால முடிஞ்சது ஏதோ சொல்லி கொடுத்துருக்கோம் வீடா அப்படின்னு சொல்லிட்டு.
2: இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் பத்தியும் முதல்ல நாம சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அம்மா அப்பா தாத்தா பாட்டி தவிர அண்ணா தம்பி இந்த மாதிரி உறவுகள் தவிர வேற எதுவும் பிள்ளைகளுக்கு வந்து பெருசா தெரியாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாம வந்து இந்த டைம்ல ஊருக்கு கூட்டிட்டு போறது, அங்க இருக்கக்கூடிய நம்ம ரிலேஷன்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நாம பண்ணலாம். நல்ல நிறைய நற்பண்புகள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா எப்படி அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வரும்பொழுது அதை கடந்து அவங்க எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயத்த நாம கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். நல்லா இப்ப இவ்வளவு கதைகள் பசங்களுக்கு கதைகள் மூலமா சொல்லும் பொழுது அது ரொம்ப பிடிக்குது இல்லையா? அப்ப அந்த கதைகள் சொல்லி கதைகள் மூலமா நம்ம வந்து அந்த நற்பண்புகளை விதைக்கும் பொழுது இன்னும் அவங்க வாழ்க்கைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சவால்களை எதிர்கொண்டு போறதுக்கான ஒரு சூழல் நிச்சயமா உண்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாமளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், நாமளும் கத்துக்கிட்ட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார்.
1: நான்
0: தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப்பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ்மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில்

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை

0: அச்சு மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும் சொற்களை அமைக்கவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு யானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ஹாய் ஸ்நேகிதியே,

0: ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பள்ளி காலங்களில் உங்கள் விடுமுறையை எப்படியெல்லாம் பயனுள்ள வகையில் நீங்கள் செலவிட்டீங்க, உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் அண்ணன் எப்படி வந்து உதவி செய்தார், அதெல்லாம் பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் பெனாஸ், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஸ்கூல்லன்னு ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க இல்லையா, லீவு விட்டா, அப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா?
1: என்ன சொல்கிறது, குவெஸ்சன் பேப்பர் இந்த ஹாஃபலி இந்த மாதிரி டைமில் வந்து இந்த குவெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கொடுத்து அதை வந்து அப்படியே ஆன்சரோடு சேர்த்து எழுதிட்டு வான்னு கொடுப்பாங்க. அது ஹாஃபலி டைமில். இந்த ஆனுவல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சில டாஸ்க்கு கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் அது எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிறோமோ அதை பொறுத்து. ஸோ சின்ன கிளாஸ் படிக்கிறோன்னா வேறு, கொஞ்சம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் வந்துட்டோன்னா, ப்ளஸ் டூனா உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் ஒன் முடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக ப்ளஸ் டூக்கான போர்ஷன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஆனால் டென்த்து முடிச்சு அதெல்லாம் பாஸ் பண்ணி ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் போக போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஸோ நம்ம ஆஃப்லைனில் பேசிகிட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ், என்ன வந்து மேஜராக என்னென்ன நியூஸ்லாம் வந்து நீங்கள் இந்த லீவில் பார்க்குறீங்க, அதில் நீங்கள் என்ன வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பேப்பரில் வந்து ஒரு நோட் பேட் மாதிரி நீங்களே போட்டு அழகாக வந்து எழுதி அதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்கூலில் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணீங்க?
0: அதேதான், இப்போ இந்த க்வெஸ்சன் பேப்பர் கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆனுவல் எக்ஸாமில் இருக்காது, எழுதணுங்கிற கட்டாயம் இருக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புக்ஸ், என்ன புக்ஸ் படித்தோம், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், மாரல் ஆஃப் த ஸ்டோரி மாதிரி நாம் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் வந்து ஏதாவது க்ரியேட்டிவாக நமக்கு ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஏதாவது எழுதிட்டு வரணும். இப்போ நம்ம டூர் போகும்போதெல்லாம் அந்த ஒன் டே ட்ரிப் போனால் கூட அதை பற்றி ஒரு கண்ட்ரோல்
1: கரெக்டு.
0: அந்த மாதிரி லீவில் வந்து எங்கே போனீங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே போய் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஏன்னா அடுத்த பிள்ளைகள் அதை கேட்கும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு புது அனுபவமா இருக்கும் இல்லையா? சோ அந்த அனுபவம் எல்லாம் ஒவ்வொருத்தரோடும் ஷேர் பண்ணிக்கும் பொழுது அது ஒரு ஆசை தானே. ஸ்கூல் ரீஓபன் அன்னைக்கு நாம வந்து இதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றது அப்படிங்கிறது ஒரு அலாதி இன்பம் தான். இப்போ அந்த மாதிரி நியூஸ் பாக்குறது, ஜிகே க்வெஸ்சன்ஸ், என்னெல்லாம் வந்து நாட்டு நடப்பு நடந்தது அதெல்லாம் வந்து நோட் பண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது வித்தியாசமா இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா அதை கொண்டு போய் சப்மிட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் அடுத்த அகாடமிக் இயருக்கு நாம வந்து என்ன பேக் எடுத்துட்டு போனோம், என்ன வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனோம்,
1: டிஃபன் பாக்ஸ், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கும், ஆனாலும் வந்து அந்த புதுசு வாங்குறது மேல அந்த ஒரு கிரேஸ் இருக்கும் பாருங்களா, அது இப்போ இருக்க பசங்களுக்கும் இருக்குங்க, ஏன் வச்சுக்கிட்டே புதுசு வாங்குறாங்கன்னு தான் இருக்கும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும்.
0: அப்புறம் கிரையான்ஸ், எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் அதை உடனே வந்து யூஸ் பண்ணி
1: ஸ்கெட்சு, கிரையான்ஸ்,
0: வாட்டர் கலர்ஸ், இப்போ எவ்வளோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறையவே
1: வந்திருக்கு.
0: அப்போ நமக்கு வந்து அந்த ஸ்கெட்சு கிரையான்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பெரிய
1: விஷயம்.
0: அப்புறம் நோட் வாங்கி அதில் ஏதாவது படம் வரைகிறது, டிவியில் ஏதாவது கார்ட்டூன் பார்த்தனோ அதை அப்படியே வரைஞ்சி வைக்கிறது, கவிதையே வரலைனாலும் சும்மா ஒரு நாலு லைன் வச்சு கவிதை எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம்
1: வந்து
0: நடந்திருக்கு. எஸ் நிறைய விஷயங்கள் நாம பேசிட்டு இருந்தோம். பட் காலேஜும் வந்து குட்டீஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்க, அவங்க ஸ்கூல் லைஃப்ல நடந்ததெல்லாம் சொன்னாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
1: ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசினோம். ஸோ நிறைவாக வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கு அன்னையர் தினம் கொண்டாடுற எல்லா அன்னையருக்கும் வந்து எங்களுடைய இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பிட்டு திரும்ப ஒரு மணிக்கு வந்துடுவேன், எங்கேயும் போயிடாதீங்க.
0: எஸ், அன்னையர் தினத்தை முன்னிட்டு எல்லா அன்னைகளுக்கும் வேணால் சொன்ன மாதிரி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதே நேரம் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய நல்ல விஷயங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி வாழ்க்கையை எதிர்கொள்ள ற்கான ஒரு சூழலையும் நாம வந்து கற்றுக் கொடுக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தளர்ந்து விடாம இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கையை நிச்சயமா நாம ஊட்டணும். அப்படி ஊட்டிட்டோம்னா அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாவே ரொம்ப ஜாலியாவே போகும். நல்லா என்ஜாய் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கத்துக்கணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுத்தாம பிள்ளைங்களை நல்லா அவங்க என்ஜாய் பண்ணட்டும். டைம் கிடைக்கும் பொழுது யூஸ்ஃபுல்லா ஏதாவது வேலைகள் செய்யட்டும். சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோடை காலம் அப்படிங்கிறதால நிறைய பாதுகாப்பு ரொம்ப அவசியமான, உடல் அளவுல ரொம்ப பாதுகாப்பும் அவசியம். நல்லா ஹெல்தியான ஃபுட்ஸ் கொடுக்கணும், நிறைய தண்ணி எடுத்துக்கணும், பழங்கள் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும், வீட்டில் சமைச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்பவுமே நிலைக்கும். ஆரோக்கியம் இருந்தாதானே வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது
1: நிலைக்கும் இல்லையா?
0: எஸ், இதோட நான் கிளம்புற, மீண்டும் 2 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா
1: அண்ட் ஆர்ஜே பெனாஸ்.
0: எஸ், பெனாஸ் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கே உங்களோட இணைவாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா. குரலில் தாமரையின், வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் மீண்டும் ஒரு பெரிய மதிய வணக்கம். மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. நான் உங்க அஜய் விலாஸ் பேசிட்டு இருக்கேன். திரைக்கானம் நிகழ்ச்சியில 1960கள் அண்ட் 70களில் வெளியான பாடல்கள்லாம் வந்து பேக் டு பேக் கேட்க போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 சமதூல்.

அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கண்ணத்து கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயோ

101.4 இனி எல்லாமே தூள. அடுத்த பாடலாக நினைத்தாலே நீக்கும் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருக்கலாம்.

கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

துக்கம் தேவையில்லை. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு.

அழகு பொன் இருக்கு, வட்டம் இடும் பாட்டிருக்கு, தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டார்.

யாரையும் வந்து பீட் பண்ண முடியாத ஒரு காம்போ தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், கண்ணதாசன் அண்ட் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய ஒரு சூப்பரான ஒரு காம்போல நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:18 ஆயாச்சு. 1960s and 1970s வந்த பாடல்கள்லாம் வந்து வரிசையாக கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அடுத்ததாக இன்னொரு சூப்பரான ஒரு பாட்டை, இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் வித் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதூரம்.

மனிஷா வாசுதேவன் அண்ட் எஸ் ஜானகி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல, கங்கை அமரன் அவர்களுடைய இசையில அப்படியே வந்து சூப்பரான ஒரு பாட்டுங்க. சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:22 ஆயாச்சு. நிகழ்ச்சியில சூப்பரா சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில அடுத்ததாக சிட்டுக்குருவி திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன். இந்த பாடலை கேட்டு ஸ்டே டியூன் ரெயின்போ FM 101.4.

எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் பி சுசீலா அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில அழகான ஒரு பாட்டு சிட்டுக்குருவி திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 1:26 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM 101.4. அடுத்ததான் நம்ம எல்லாருக்காகவும் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டீங்க

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டு

0: மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: ஜானகி கங்கை அமரன் இளையராஜா இவர்களுடைய சூப்பரான காம்போல கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:31 ஆயாச்சு. அடுத்த பாடலாக முள்ளு மலரும் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

சுதாஸ் கண்ணதாசன நீலேராஜ் அவர்களுடைய காம்போல முள்ளு மலரும் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 1:36 ஆயாச்சு. திரைகாணம் நிகழ்ச்சியில அடுத்ததாக பிரியா திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருக்கலாம்.

சுதாஸ் கண்ணதாசன இளையராஜ் அவர்களுடைய காம்போல முள்ளு மலரும் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 1:36 ஆயாச்சு. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரியா திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருக்கலாம்.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

101.4 இனி எல்லாமே தூள. பிரியா திரைப்படத்துக்கா பாடல் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 1:42 ஆயிட்டு இருக்கு. திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க, 101.4 நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாடக டாக்டர் சிவா திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நேர்ந்திருக்கலாம்.

0: 101.4 இனி எல்லாமே தூள. சுதாசன், எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில சூப்பரான பாடல் டாக்டர் சிவா திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சாச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக மாயபசார் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருக்கலாம்.
1: கல்யாணம் டும் டும் என் கல்யாணம், உங்களுக்கு திண்டாட்டம் உலகம் எல்லாம் கொண்டாட்டம், டாம் டாம் டாம் டும் டும் என் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம்.

ஆகவே சம்மந்திங்க வந்துட்டாரா? பில்லாதி வீரர்களா தரணி குபேரர்களா கொள்ளை கொள்ளையாகவே சம்மந்திங்க வந்துட்டாரா? அப்பப்பப்பப்பப்பப்பப்போ குங்குங்கன் கல்யாணம், குங்குங்கன் கல்யாணம்.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:50 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக அன்பே வாத்திரை படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நேர்ந்திருக்கலாம்.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: Rainbow F Mutio Napolinale Ingi Ella Mesa Madule.
1: சவுந்தரராஜன் என் பி சுஷீலா அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில அன்பை வா திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 1:55 ஆயாச்சு. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சோ நிறைவு பாடலாக அடிமை பெண் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாடலை கொடுத்துட்டு நான் இப்போதைக்கு ஷோ வாயிட பண்ணிட்டு கிளம்பிக்கிறேன். திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில சமையான பேச்சோட சூப்பரான பாடல்களோட உங்க எல்லாருக்கூடிய பேசுறதுக்காக ஓடோடி வந்து விடுவேன். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க.

0: நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
1: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லைப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கிக் கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டிய போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரங்கிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ, இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்டதான் நினைக்க வேண்டாம், அது மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்து கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்து கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டதுதான். இதற்கிடையில என்னன்னா சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை அப்படிங்கறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு

0: நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னைய பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா, இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள். வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சத்திய உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல வச்சிட மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
2: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்து கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடிக் கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக, காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
3: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
4: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல்நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மாமனிதர்களுடைய வாழ்வியலில்

0: தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி, அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி, அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாடம் நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி, நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமிழ் மொழியாய், செவையினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய், தென்றலைப் போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலியின் நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய், குரல் நெடுங்காத குமரியாய், வளம் வந்து என்றும் இளமையாய் உலா வந்து, இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
1: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
2: பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிப்பிணைந்ததுதான். திருவயது ஒளி உறப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்கள் துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது என்ற விஷயங்களை செய்தது. ஞாயிறுதோறும் ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரனின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனைகளை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலி நிலையம் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு. அமைப்பு பிரிசி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 2:30.
3: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இதமாய் இசையாய் பாடல்களை கேட்க இருக்கிறோம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாரமணன், குரலில் கங்கை அமரன், வரிகளில் இளையராஜாவின் இசை.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 2:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: I'll murder you. Tananana, tananana, tananana.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சவாஷ்
1: கவிதை உலகம்.

நேரம் 2:47 ஆயிட்டிருக்கு. வண்டி சக்கரம் திரைப்படத்தில இருந்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரலில்.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமா இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சாவித்ரி திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் கேட்டிணைந்து

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு MK Stalin தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு BJP, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டி

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 3:03. துறை கானம் கேட்க இருக்கிறோம். மனதிற்கு நெருக்கமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடல்களை ப்ளே பண்ண வந்தாச்சு. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஸ், நிகழ்ச்சியின் முதல் பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து, ஹாரணி குரலில் வைரமுத்து, வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

மதுரை கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தெனாலி திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் கமல்ஹாசன் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால்

0: அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

விடும். இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி இணைந்து பாடிய பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

நேரம் 3:38:50 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஆஷா போன்ஸ்லே, குரலில் கமல்ஹாசன், வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் எல்லாம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் கோவில்பட்டி வீரலட்சுமி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஹரிணி குரலில் வைரமுத்து வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

நடவடிக்கை திரைப்படத்திலிருந்து பாடல் ஹரிஹரன். நடவடிக்கை திரைப்படத்திற்காக ஹரிணி குரல்ல பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. ஜான்சன் இசையில் கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 3:54:40 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. திரைகாணம் நிகழ்ச்சியில மனதிற்கு நெருக்கமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வானத்தை போல திரைப்படத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கு. ESP பாலசுப்ரமணியம், அருண்மொழி மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், பா விஜய் மற்றும் நாமத்துக்குமாரின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில். மீண்டும் 4:02 விடுகதைகளோட உங்களை சந்திக்க வர ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில, விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டிணைந்திருங்கள். இது FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: நேரம் 4 மணி, தொடர்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 78 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நேரம் 4:33 ஆயாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு விடுகதைகளோட நான் வந்திருக்கேன். விடுகதைக்கு விடையை சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 298-5-2-05-54. வெளியூர் நேயர்களா இருந்தா 044 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க. தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம். திருத்தணி இருந்து தமிழேந்தி.
3: தமிழேந்தி ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாமா?
4: கம்மி பண்ணியாச்சா?
3: சரி, எப்படி இருக்கீங்க? இல்லையே.
4: இல்லையே.
3: தமிழேந்தி வெயிட் பண்ணலாமா? அடுத்த காலர் சொல்றாங்களே. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின் போய், யாரு இங்கிருந்து?
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார், சொல்லுங்க, யாரு இங்கிருந்து?
5: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
3: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. தொட்டால் சினுங்கும், கதவை திறந்தால் அடங்கிவிடும்.
5: தொட்டால்
3: சினுங்கும், கதவை திறந்தால் அடங்கும்.
5: இது கண்ணா?
3: இல்ல.
5: இல்லையா?
3: இல்ல.
5: தொட்டால் சினுங்கும்,
3: கதவை திறந்தால் அடங்கும். இதுலயே இருக்கு. அப்படியே டைரக்டாவே யோசிச்சு பாத்தீங்கனாலே ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவு கஷ்டமாவா கேட்டுட்டேன்?
5: தொட்டால் சினுங்கும், கதவை திறந்தால் அடங்கும்.
3: அடங்கும். ஆமா. வாழ்த்துக்கள் சார் முயற்சிக்கு. வணக்கம் ரெயின்போ, யாரு இங்கிருந்து? யாருங்க? கலா மேடம். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேமா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னது? புரியல. காத்தா? காத்து இல்லையே. காத்து இல்லையே. பாருங்க, இல்ல அடுத்தடுத்து வரவங்க சொல்லாமலே இருக்கணுமே மனசுல நினைச்சிருப்பீங்களே. கரெக்டா? சூப்பர் மேடம். ஹேமா மேடம், வாழ்த்துக்கள். ரொம்ப அழகு. அழைப்பு மணி, காலிங் பெல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தொட்டால் சினுங்கும், கதவை திறந்தால் அடங்கி விடும். அவ்வளவுதாங்க. அப்படி டைரக்டாவே யோசிச்சாவே ஆன்சர் கிடைச்சிரும் இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம். கணபதி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய்.
6: 100 கிளிகளுக்கு ஒரே வாய்?
3: ஆமா. எப்படி அது? இல்ல, மரம் இல்லையே. ஒரே வாய் இல்லையே. என்னவா இருக்கும்?
6: தண்ணி தொட்டி

0: அந்த மாதிரி
1: இல்லையே இல்லையே.
0: சரி சரி சார், தெரிஞ்சுக்கிறேங்க.
1: தெரிஞ்சுக்கலாம் சார், அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வீரதுரை, அரியலூர்ல இருந்து.
1: வீரதுரை சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி?
1: நல்லா இருக்கேன் சார். 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய்.
2: 100 கிளிகளுக்கு ஒரே ஒரு வாய். கீப்பிட்டி
1: இல்லையே.
2: இல்லையா?
1: இல்லையே. அது கூட நல்லா இருக்கே, ஆனா அது இல்ல. உயிர் உள்ளதுதான். வாழைப்பழம் கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. வாழைப்பழம்
2: உள்ளதா?
1: ஆமா இல்ல, ஓரளவுக்கு விடைய நெருங்கிட்டீங்க. வாழைப்பழம், அப்புறம்
2: வாழைக்காய், வாழைப்பூ.
1: வாழைப்பூவா? எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? சரியா? எப்படி சரியாது?
2: அது நிறைய உள்ள இருக்கும்.
1: நிறைய இருக்குமா? அவ்வளவுதான், சூப்பர் சார். வாழைப்பூ அப்படிங்கறது சரியான விடை. நன்றி நன்றி சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? இனிய மாலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநாகரம், சண்முகசுந்தரம்.
1: சண்முகசுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்களா? எப்படி இருக்கீங்க
1: மேடம்? நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், முத்து வீட்டுக்குள்ளே தட்டு பலகை.
3: பற்கள், நாக்கு.
1: என்ன ரொம்ப சாதாரணமா, அவ்வளவுதாங்க, என்னங்க நீங்க கேள்வி கேக்குறீங்கன்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நன்றி சார், சூப்பர். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: குழம்புல பாத்துட்டு மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? மண்ணுக்குள் கிடப்பவன் மங்களகரமானவன் யார் அவன்?
4: மண்ணுக்குள் கிடப்பவன்
1: மங்களகரமானவன். ஆமா,
4: சங்கு வருமா?
1: இல்லையே இல்லையே,
4: அதுவும் இல்லையா?
1: அதுவும் இல்லையே.
5: அவ்வளவுதாங்க.
1: சொல்லுங்க, மண்ணுக்குள் கிடப்பவன் மங்களகரமானவன். அவ்வளவுதாங்க, சூப்பர்மா. நன்றி நன்றி. மஞ்சள் அப்படிங்கறதுதான் சரியான விடை. இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க.

நேரம் 4:10. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து விடுகதைகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து எல்லாமே மனோ, இஷ்ரத் மற்றும் சிற்பி இணைந்து பாடிய பாடல் பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில் மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருப்போம்.

0: நேரம் 4:15 30 நொடிகள் ஆயிட்டிருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடையை சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952555 வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற நம்பர் முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
1: மேடம் வணக்கம் மேடம், நான் சென்னையிலிருந்து ராஜேஷ் பேசுகிறேன்.
0: ராஜேஷ் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க அனைவரும் நலம்
0: மேடம்? அனைவரும் நலம் சார். உங்களுக்கான விடுகதை
1: கண்டிப்பா
0: கொட்டும் ஆனால் வலிக்காது, விஷமும் ஏறாது. அது என்ன?
1: மீண்டும் ஒரு முறை சொல்ல மேடம்.
0: கொட்டும் ஆனால் வலிக்காது, விஷமும் ஏறாது.
1: இது வானத்துல இருந்து வருமா மேடம்? இது
0: வானத்துல இருந்தே தான் வரும்.
1: பனிக்கட்டி
0: இல்லையே, அப்படியே வானத்துல இருந்து இங்க வந்து இங்க இருந்து உருமாறி இப்படி மாறும். மழையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒண்ணு. இடி இல்ல,
1: மின்ன
0: இல்லையே. 5 மணி வரைக்கும் ஒவ்வொன்னா சொல்றீங்களா? சூப்பர் சார், நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்புத்தருக்கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சார். கொட்டும் ஆனால் வலிக்காது, விஷமும் ஏறாது. அது என்ன?
2: கொட்டும்
0: வலிக்காது, விஷமும் ஏறாது. முன்னாடி பேசின நேயர் வந்து நிறைய சொன்னாங்க, மழை, இடி, மின்னல்.

0: அப்படியே அதுக்கு ரிலேட் பண்ணி பார்த்தாலே இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும்.
1: மலை இடி
0: மின்னல்.
1: மின்னல்
0: ஆமாம், அதுல இருந்து என்ன கிடைக்குது, என்ன உருவாகுது?
1: அதுல இருந்து மின்னலா?
0: இல்லையே, அந்த மூணு பதிலும் இல்லையே. ஆனா அதுக்கு அதோட தொடர்பு உடைய ஒண்ணு.
1: அதோட தொடர்பு உடைய ஒண்ணு மேடம்.
0: ஆமா,
1: இந்த மறுபடியும் சொல்லுங்க.
0: கொட்டும் வலிக்காது, விஷமும் ஏறாது.
1: ஒட்டும் வலிக்காது, விஷமும் ஏறாது. மலையா?
0: இல்லையே,
1: அதுக்குள்ள
0: மழையோட
1: குளிர்வடும் மேடம்.
0: தொடர்புடைய ஒண்ணு. ஆனா ரொம்ப அழகா முயற்சி பண்றீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம். கொட்டும் ஆனால் வலிக்காது, விஷமும் ஏறாது அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். வணக்கம், மழையின் போய் யாரங்கிறது?
2: ஜிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன்.
0: ரமா ரவி மேடம், நான்
2: ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி.
0: ஆமா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா பதில்.
2: அருவி தண்ணி.
0: அருவி தண்ணியா?
2: அருவி நீர்.
0: ஒரு ரெண்டு மூணு நாளா வெயில் ஜாஸ்தியா இல்லாம மழை பெய்யவோ எல்லாரும் மறந்தாச்சு இந்த அருவி நீரு. ஆமா ஆமா, அருவி அப்படிங்கறது சரியான விட. ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் மா. வணக்கம், போய் யாரங்க இருந்து?
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்க இருந்து வா?
3: நான் திருவேற்கு ஒரு பத்மாவரி. உங்க பேர் என்னமா?
0: ரேகாமா.
3: ஐயோ, ரேகாவா?
0: மறந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன பதில் சொல்ல விடாத மாதிரி. சரி, முதல்ல நான் கேட்டுடுறேன். ஒற்றை கால் மனிதனுக்கு எட்டு கைகள்.
3: ஒற்றை கால் மனிதனுக்கு எட்டு கைகள்னா
0: சிலந்தி பூச்சி இல்லையம்மா? அது இல்ல, இது வந்து ஒரு பொருள்.
3: பொருளா?
0: ஆமா.
3: ஒற்றை கால் மனுஷனுக்கு எட்டு கால்.
0: எட்டு கை.
3: எட்டு கையா?
0: ஆமா.
3: பொருள் வந்து எட்டு கை. என்ன தெரியலையே,
0: என்ன இருக்கு தெரியலையே, தெரியலையே. சொல்லுங்க.
3: எவ்வளவோ ஆசைப்படுறோம்
0: சொல்லுங்கம்மா. சரி, நீங்க சொல்லுங்க.
3: நான் கேட்டா, ஆறு இல்லாத மனுஷன் உலகத்தை சுத்துறான்.
0: என்ன இல்லாத மனுஷன்?
3: ஆடை. ஆடை
0: ஆடை இல்ல. ஓ, விமானமா?
3: விமான இடமா?
0: பாம்பு. பாம்பு பின்னாடி யாரோ கத்திட்டு இருக்காங்க, அதுவும் இல்லையா?
3: ஐயோ, நான் இது அது வந்து நீதான் அந்த விடுவரை ஏங்கட சொன்னேன்.
0: வித்தியாசமா பதில் கொடுத்தீங்க இல்லையா? நான் அப்ப கேக்கும் பொழுது ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, நன்றிமா. எஸ், ஆனா இந்த விடுகதைக்கு இன்னும் யாரும் விடையே கண்டுபிடிக்கல. தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடல் மனோ உனிகிருஷ்ணன், சித்ரா மற்றும் ரஞ்சனி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் காத்துக்கிட்டு இருக்க விஐபி திரைப்படத்திற்காக. பாடலை கேட்பதற்கு முன்பு
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதுக்கு டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: நேரம் 4:26 ஆயிட்டு இருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்க, விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038 இல்லைனா 295205554. வெளியூர் நேர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற நம்பர் முன்னாடி போயிட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: மேடம் எப்படி இருக்கீங்க? மேடம் டீ ரங்கராஜன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். அது கேட் வந்து குடை
0: குடை. அடடா அடடா, சூப்பர் சார், நன்றி. ஒற்றை கால் மனிதனுக்கு 8 கைகள் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன், குடை அப்படிங்கிறது தான் சரியான விடை. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ, கேட்குதா மேடம்? ராஜசேகர் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க? அதிசய குளத்திலே அற்புத குருவி, குருவி வாளினால் நீரை வற்ற குடிக்குது.
2: வாளினால்
0: நீரை வற்ற குடிக்குது.

0: நீர் மாதிரி இதுவும் லிக்விட் ஐட்டம் தான், ஆனா நீர் கிடையாது. வாய்ப்பு கொடுத்துடலாம் சார். நன்றி, வணக்கம். ரெயின்போ, அடடா ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். அதிசய குளத்திலே அற்புத குருவி வாலினால் நீரை வற்ற குடிக்குது. வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: அடடா அடடா, சொல்லுங்க அதே மகிழ்ச்சியோட. இதற்கான விடை
1: மேம், எப்படி இருக்கு கிளைமேட்லாம்?
0: கிளைமேட்லாம் கொஞ்சம் பரவாயில்லதான். மே மாசமா அப்படின்னு வந்து கொஞ்சம், ஆமா, கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. நிச்சயமா, நீங்க உங்க கிளைமேட்லாம் எப்படி?
1: எனக்கும் இங்க பயங்கரமா மழை நிச்சயம் வந்தது, கொஞ்சம் வெயில இருக்கு.
0: பரவாயில்ல பரவாயில்ல. சொல்லுங்க சார், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேம் எனக்கான கேள்வி என்ன பத்தி சொல்லுங்களேன்.
0: அதிசய குளத்திலே அற்புத குருவி வாலினால் நீரை வற்ற குடிக்குது. அவ்வளவுதான், இன்னும் என்ன விடை?
1: சரி, அப்ப குத்து விளக்கு அதுல இருக்கிற திரி.
0: அடடா அடடா அடடா, இல்ல விடை தெரிஞ்சுதான் இன்னும் நல்லா கேட்கட்டும். அவங்க யோசிக்கட்டும், என்ன கன்ஃபியூஸ் பண்ணீங்களா?
1: உண்மையிலுமே இப்பதான் கேக்குறேன், இப்பதான் உங்க கேள்வி கேட்டு டக்குன்னு சொல்லிட்டேன்.
0: அடடா அடடா, ரொம்ப சிறப்பு, நன்றி. விளக்கு திரி அப்படிங்கறது சரியான விடை. அந்த அதிசய குளம் அப்படிங்கறது அந்த விளக்குல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய இடம். அந்த நீர் அப்படிங்கறது எண்ணெய் வற்ற குடிக்குதுன்னா, அந்த விளக்கு திரி நம்ம போட்டு விளக்கு ஏத்தும் போது அப்படியே எண்ணெய் உறிஞ்சு உறிஞ்சு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அப்படியே காலி ஆயிடுது இல்ல? அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே. வணக்கம், அடடா கால் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. லைன் கிடைக்குது, ஆனா வந்து ரேடியோ வால்யூம் அதிகமா இருக்கிறதால உங்களால நான் பேசுறத சரியா கேட்க முடியல. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து? வெங்கடேசன் சார், புலாமா விடுகதைக்குள்ள. ஈஸியாவே கேட்டலாம் சார். தங்க மாம்பழத்தை திங்க முடியவில்லை. என்னங்க சார்? இல்லையே இல்லையே, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: அன்னையர் தின வாழ்த்துக்களுடன் திருப்பத்தூர் மாவட்டம் வேமுக்குளம் சுகுமார் மேடம்.
0: நன்றி சார், நன்றி சார். சொல்லுங்க சார், தங்க மாம்பழத்தை தின்ன முடியவில்லை.
2: தங்க மாம்பழத்தை தின்ன முடியவில்லையா? ஐயோட்டக்க ஞாபகம் வரலையே மேடம்.
0: ரொம்ப அழகா வாழ்த்துக்களோட எல்லாம் வந்தீங்க. தங்க மாம்பழம் தின்ன முடியவில்லைன்னு சொன்னேன், ஆனா நீங்க வந்து பழ வகையே கிடையாது, இது அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும், ஆனா அது சாப்பிட முடியாது.
2: சாப்பிட முடியாது. வானத்துல இருக்குமா மேடம்?
0: இல்லையே இல்லையே,
2: கிளையே இருக்குமா?
0: ஆமா கிளையே இருக்கும், நாம உருவாக்குறது தான். தொடர்ந்து நாம பேசுவோம் இந்த விடுகதைக்கு விடைய கண்டுபிடிச்சிட்டு ரெடியா இருங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நேரம் 4:31, 25 ஆயிட்டு இருக்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில விடுகதைகள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியா கேட்ட விடுகதை இதுதான், தங்க மாம்பழத்தை தின்ன முடியவில்லை. இந்த விடுகதைக்கான விட யோசிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே பாடலையும் கேட்டுக்கிட்டு, நாட்டாமை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்க, மனோ மற்றும் எஸ் ஜானகி குரலில் சிற்பியின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 4:36 20 நொடிகள் ஆயிட்டு இருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க, விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-600-3-8 இல்லனா 298-500-554. வெளியூர் நேர்களா இருந்தா 044 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? உங்க பேரு? வீரமாள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேமா. சொல்லுங்கம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை கேட்டிருந்தேன், விடை
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஆமா ஆமா, அவ்வளவுதாங்க. சூப்பருங்க, நெருப்பு என்பது சரியான விடை.

0: வணக்கம்ழையின் போய் யாருங்கிறது உங்களுக்கு இலையில்லா மரம் தலையில் முளைத்திருக்கு.
1: மான்

0: மானா மேடம்.
1: மான் அவ்வளவுதாங்க. சொல்லுங்க நீங்க என்ன வச்சிருக்கீங்க?
0: கடிகிரான் துப்புறான் மேடம். கடிகிரான் துப்புறான் அப்படின்னா மேடம்
1: அவ்வளவுதானா?
0: ஆமா.
1: சொல்லிடுங்க நீங்களே விடைய.
0: சொல்லிட்டேன் மேடம். தர்பிஷினி பழம்.
1: நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து?
2: நல்லா
1: இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்காங்க மேம். சூப்பரா கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட பேச முடியாம தவிச்சுக்கிட்டு.
1: அவ்வளவுதான், போங்க பேசிடலாங்க. உங்களுக்கான விடுகதை
2: சொல்லுங்க மேம்.
1: பச்சை பச்சை குடத்திற்குள் குளிர்பானம்.
2: இளநீர்.
1: அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியில.
2: பச்சை குடத்துக்குள்ள தண்ணி, அது இளநீர்.
1: அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. சூப்பர்மா. வணக்கம் ரெயின் போய், யாரு இங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீநகர். ராஜேஷ்.
1: ராஜேஷ் சார் எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. ராஜேஷ் பேர் கொண்டவங்களாம் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பாவம் ஏதும் செய்யாமல் பெயரை பெற்றவன், சர்க்கரை நோயை குறைப்பதில் பெரும் பேறு பெற்றவன்.
3: சர்க்கரை நோயை குறைப்பதில் பெரும் பெயர் பெற்றவன்.
1: பாவம் ஏதும் செய்யாமல் அந்த பெயரை பெற்றவன், அப்படியே அதோடைய பெயரும் அதுலதான் தொடங்கும். ராஜேஷ் சார் இவ்ளோ யோசிக்கிறீங்களே. பாகற்காய். ரொம்ப அழகு. நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க யாரு? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். கோயில் கோபி.
1: கோபி சார் எப்படி இருக்கீங்க?
4: கோபி கோபி.
1: எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான விடுகதை. உங்களுக்கான விடுகதை
4: சொல்லுங்க.
1: விரல் போல் நீண்டிருக்கும், முத்தி போனால் சிதறிவிடும், மூளைக்கு வலிமை கொடுக்கும், அது என்ன? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. ரொம்ப சுலபமான விடுகதை. விரல் போல் நீண்டிருக்கும், முத்தினால் சிதறிவிடும், மூளைக்கு வலிமை கொடுக்கும்னு கேட்டிருந்தேன். வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல தயாராருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல். காதலன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன் மற்றும் பல்லவி இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து வரிகளில், ஏ ரஹ்மானின் இசையில்.

0: நேரம் 4:46 ஆயிட்டு இருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க, விடையை சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952205554. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: ஆமா, யார் எங்க இருந்து?
1: நான் ராஜீவ் பாலாஜி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கான விடுகதை
1: சொல்லுங்க.
0: தங்கத்திற்கு இதன் அளவில் மதிப்பு, மண்ணுக்குள் விளைவது இதனுடைய சிறப்பு, அது என்ன?
1: மஞ்சளா?
0: இல்ல இல்ல, தங்கம். தங்கம்னு சொல்லிட்டேன், தங்கத்தை வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இத வச்சு மதிப்பை எடை போடுவாங்க. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: குருதி போன்றது இதனுடைய நிறம், வேரில் விளைவது இதனுடைய திறம். வேரில் விளையும் இது. இல்ல இல்ல, குருதி போன்றது இதனுடைய நிறம். குருதினா ரத்தம் இல்லையா? ரத்தம் கலர்ல இருக்கும். ஆமா ஆமா, சிகப்பு கலர்ல இருக்கும். அவ்வளவுதாங்க. எல்லாம் அப்படியே காய்கறி வகையாவே போயிட்டு இருக்கு. வெண்டைக்காய், கேரட், பீட்ரூட் வரைக்கும் வந்திருக்கும். அடுத்து இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952205554. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் கோபுரத்திலும். சொல்லுங்க மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கோபுரத்திலும் தஞ்சாவூர்.

0: தஞ்சாவூரா சார், உங்க பேரு புரியல சரியா? சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? இல்ல அது சொல்லிட்டாங்க சார், சொல்லிட்டாங்க பீட்ரூட் அதனுடைய. உங்களுக்கான விடுகதை, மூளை போன்றது இதனுடைய உருவம், பூவே இதனின் பருவம். காய் வகை இது, ஆனா பூ வகை தான், அதனாலதான் பூவே இதனுடைய பருவம் அப்படின்னு சொல்லி
1: இருந்தேன்.
0: காலிஃபிளவர். அடடா, நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க இருந்து?
2: தேவிகா பல்லவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு
0: பேசி. ஆமா ஆமா, நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. போலாமா விடுகதைக்குள்ள?
2: அது சொல்லிட்டாங்களாங்க.
0: எதுங்க?
2: முட்டைகோஸ்.
0: கண்டுபிடிச்சிட்டாங்க, காலிஃபிளவர் கண்டுபிடிச்சிட்டாங்களே.
2: காலிஃபிளவர்.
0: ஆமா, உங்களுக்கும் அதேதான், காய் வகைதான் ஒண்ணு சொல்ல போறேன். மத்தள குச்சியாய் நீண்டிருக்கும், பூவும் காயும் இலையும் கூட பயன் கொடுக்கும். அவ்வளோதாங்க. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் பொன்னேரி, ஜகத்தாயில இருந்து கலியில் அமர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பாம்பாய் சுருண்டிருக்கும் பாம்பு அல்ல, கல்லை கட்ட நீண்டிருக்கும் கயிறு அல்ல, அது என்ன? பாம்பாய் சுருண்டிருக்கும் பாம்பு அல்ல, கல்லை கட்ட நீண்டிருக்கும் கயிறு அல்ல. தொடர்ந்து பேசுவோம் இந்த விடுகதைக்கான விடைய யோசிச்சு தயாரா இருக்க. நேரம் 4:50. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேரம் 4:50:30 ஆயாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். பொடலங்கா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? கணபதி சார், சரியான விடையா? அவ்வளவுதாங்க, புடலங்காய் அப்படிங்கறது சரியான விடை. நன்றி. வணக்கம் ரெயின்போ. அடடா, நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். என் கூட பேசுறோம், இன்னும் ஒரு 2 விடுகதைகள் இருக்கு. விடைய சொல்ல தயாராகவே அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
4: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சார், நீலக்கடல் மேல் ஒரு வெள்ளி தட்டு.
4: நீலக்கடல் மேல் ஒரு வெள்ளி தட்டா?
0: ஆமா.
4: மேகம்
0: இல்லையே.
4: நீலக்கடல்
0: மேல் ஒரு வெள்ளி தட்டு, நீங்க மேகம்னு சொன்னீங்களா? அப்படியே யோசிங்க. நீலக்கடல் அப்படின்னா கடல் கிடையாது, ஆகாயம்.
4: ஆகாயம், அது மேல ஒரு வெள்ளி தட்டு.
0: ஆமா, என்னது என்ன சார் இவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன்
4: பண்ணிட்டீங்க,
0: கண்டுபிடிக்க முடியலையா? சரிங்க சார், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் போய், யார் இங்க இருந்து?
5: விக்ரமன், தஞ்சாவூர்.
0: சொல்லுங்க சார்.
5: நீலா.
0: அவ்வளவுதாங்க, சூப்பருங்க, நன்றி. வணக்கம் ரெயின்போ. அடடா அடடா, அடுத்த விடுகதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததால நிறைவான விடுகதை இதோ. உழைக்க உழைக்க உடம்பெல்லாம் ஓடும், ரொம்ப சுலபமான விடுகதை. வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் மேடம். ரேகா மேடமா?
0: ஆமா, நீங்க யார் பேசுறது?
6: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க யாரங்க இருந்து?
6: ரொம்ப நாள் ஆச்சு. திருவண்ணாமலை மாவட்டம், தேசூர் மட்டம், கிராமம் மாஜோ, கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி சார், சொல்லுங்க சார். உழைக்க உழைக்க உடம்பெல்லாம் ஓடும் சார்.
6: பேர்வை.
0: அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார், நன்றி.

இன்னைக்கு கால் பண்ண எல்லாருமே ரொம்ப அழகா விடைய வந்து யோசிச்சு சொன்னாங்க. இல்லைனாலும் நான் மற்றவங்களுக்கு வழி விட்டுட்டு போறேன்ப்பா அப்படின்னு வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் சுவர்ணலதா, குரலில் வைரமுத்து, வரிகளில் வித்யாசாகர், இசையில் கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினரை நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 15 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 5:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கிட்ட என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ் சண்டே ஈவினிங் எல்லாரும் ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தருணம் அண்ட் வெகேஷன் பீரியடும் கூட. அண்ட் இப்படி ஒரு சூப்பரான டைம்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸோட உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் வெகேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு அப்படின்னா, ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுருவாங்க, காலேஜ் எல்லாம் வந்து செமஸ்டர் ஹாலிடே விட்டுருப்பாங்க, நம்ம எல்லாரும் இங்கே டூருக்கு போவோம், ஃபேமிலியோட வெளியில போவோம் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் எடுத்தோடனே ஞாபகம் வரும் இந்த சம்மர் வெகேஷன் அப்படின்னு சொன்னா. ஆனால் எல்லாருக்கும் வந்து பிளான் பண்ண மாதிரி எடுத்த உடனே ஊருக்கெல்லாம் போக முடியுமா, பிளான் பண்ண மாதிரி டூருக்கு வெகேஷனுக்கு போக முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியமாக. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேச போகிறோம், நீங்கள் என்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வெகேஷனை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தா நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. டூருக்கு பிளான் பண்ணோம் பட் வீட்டில் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் சம்மர் வெக்கேஷனை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் இருந்தபடியே அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கால் பண்ணுங்க 298600038 அல்லது 295205554 இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கண்டநாள் முதல் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே போமே சமதோடு.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 91.4 இங்க எல்லாமே சமதுளு. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:11 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறையை நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ,
1: வணக்கம். திருவள்ளூர்லேருந்து காமராஜ்.
0: எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார், சண்டே ஈவினிங் ஜாலியாக பேசலாமே. ஏன் ரொம்ப அப்படியே அமைதியாக பேசுறீங்க? கோடை விடுமுறைய வீட்டுல இருந்தபடி எப்படிலாம் என்ஜாய் பண்றீங்க?
1: சம்மர் வெக்கேஷன் பாத்தீங்கன்னா, இந்த பழைய பாடல்கள் இருந்து புது பாடல்கள் வர நல்லா பிடிக்கும்.
0: ஓகே ஓகே,
1: இந்த பாடல்கள் நல்ல பாடல்கள் விரும்பி கேட்பேன்.
0: சரி,
1: அது மெமரி கார்டுல பதிஞ்சு வச்சது.
0: ஓகே,
1: அந்தந்த நேரங்களுக்கு தகுந்தாப்புல கேட்டுக்கிடுவேன்.
0: ஓகே சார், என்ன தொழில் பண்றீங்க சார் நீங்க? சிறப்பு சார், நல்ல விஷயம். தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு?
2: கலா சார்.
0: கலா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். சோ நீங்க சொல்லுங்க, இந்த சம்மர் வெகேஷன் நீங்க வீட்டுல இருந்தபடி எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றீங்க?
2: வீட்டுல இருந்து அந்த தோட்டம் தோட்டம் அப்பா வந்து

0: பேசாம இருக்க, அதுக்கு ஜாலியா பிளான் பண்ணாங்க. என்
1: ஃப்ரெண்ட்ஸும்
0: வந்து அப்படி இந்த மீன் பிஷ் மீன் பண்ணுவோம், தொட்டி அதெல்லாம் கிளீன் பண்ணுவோம், எல்லாம் ஒரு செஞ்சிருக்கோம். அந்த பசங்க விளையாடுறதுக்கு மீன் கட்டிருக்கோம், விளையாடுவோம், அதான் என்ஜாய் பண்ணுவோம்.
1: ஓகே, ஸோ வரிசையாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கீங்க. தோட்ட செடிகளுக்கு தண்ணி ஊற்று வேண்டீங்க, மீன் தொட்டிகளை பார்த்து பண்றீங்க, அப்புறம் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க அவங்க கூட என்ஜாய் பண்ணுவேன்றீங்க. சம்மர் வெக்கேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் 365 days என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா இல்லையா? ஓகே, இப்போ அடிஷனல் ஊஞ்சல் வேற ஆட் பண்ணிட்டீங்க, சூப்பருங்க. சிட்டில இருக்கிறவங்களா ஊருக்கு போய்
0: என்னெல்லாம்
1: வாழ்த்துக்கள். நன்றி. அண்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய சம்மர் வெக்கேஷனை என்னால் வந்து ஊருக்குலாம் போக முடியல, பட் நான் வீட்டில் இருந்தபடி எப்படிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறீங்க அதை நீங்கள் ஷேர் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 298-6-0038 அல்லது 2952-0554. இந்த இரண்டு நம்பரில் உங்கள் எந்த நம்பருக்கு உங்களுக்கு லைன் கிடைக்குதோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜாவித் அலி அண்ட் மதுஸ்ரீ அவங்க பாடின ஒரு சூப்பரான சாங், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இங்கே எல்லாமே எப்பவுமே சமுதோடு.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:20 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் வெக்கேஷன்ல நான் ஊருக்குலாம் போகலீங்க, வீட்டில இருந்தபடியே நான் இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ எப்படி எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ.
1: வணக்கம் சரி ப்ரோ.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லாமா இருக்கேன். Thank you so much.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம் after long time.
0: Liya. Thank you, thank you, thank you so much. நன்றி. Fine. Yes, நீங்க சொல்லுங்க.
1: வீட்ல தான் செலிப்ரேட் பண்றீங்களா?
0: புரியல.
1: நீங்க வீட்ல தான் செலிப்ரேட் பண்றீங்களா சம்மர் ஹாலிடேஸ்?
0: அப்பப்போன்னு வெச்சுக்கலாமே.
1: அப்பப்போவா? சரி சரி. இல்ல இந்த கேள்வி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க வெளியில போய் எப்படி என்ஜாய் பண்றீங்க, நீங்க வீட்ல இருந்தே?
0: அதுதான் ஒரு மாறுதலா இருக்கட்டும் அப்படிதான். எல்லாரும் வெளியில போறவங்களே கான்சென்ட்ரேட் பண்ண, வீட்ல இருக்கிற மக்களையும் நம்ம கொஞ்சம் பாக்கணும் இல்லையா?
1: கரெக்ட் தான்.
0: அதுக்காக
1: நான் வந்து ரெண்டு விஷயம் பண்ணுவேன்.
0: ஒரு நிமிஷம், நீங்க வந்து இந்த தோட்டம், வெஹிக்கிள், அப்புறம் வீட்டை கிளீன் பண்றது, அதை தவிர வேறதா சொல்லணும் ஓகேவா?
1: தோட்டம் உங்ககிட்ட ரொம்ப நாள் முன்னாடியே ஷேர் பண்ணிருக்கேன். அது என்னால விட்டவே முடியல. இன்னைக்கு இருக்கும் கூட.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அது ஒரு தனி ஒரு அலாதியான ஒரு இன்பம்னு சொல்லலாம்.
1: ஆமா. ஆனா இப்ப என்னன்னா, புதுசா ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது என்னன்னா, தெருக்கள்ல குட்டி குட்டி சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு 4:30-5 o'clock ஆச்சுன்னா விளையாட வந்துருவாங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த கிரிக்கெட், இந்த ஷட்டில் காக், இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த காலேஜ் டேஸ், என்னோட ஸ்கூல் டேஸ்க்கே கூட்டிட்டு போகுது. அதாவது இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்க கூட விளையாடும் பொழுது இந்த தெருக்கள்ல வரக்கூடிய அந்த ஹாப்பினஸ் இருக்கு பாத்தீங்களா. நம்மளும் ஃபிட்டாவும் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறதும் இருக்கும். அது நான் செஞ்சு என்னுடைய அந்த டைம் அப்படிங்கறத போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பதிலாக வீட்டுக்கு வெளியில விளையாடுறோம்,
0: அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட இன்னொரு விடை எதிர்பார்த்தேன்.
1: அடுத்த
0: நேயர் வணக்கம். ரெயின்போ.
2: ஹலோ சார். ஆனந்த் சார்,
0: எப்படி இருக்கீங்க? ஆனந்த் சார்,
2: உங்களுக்கு
0: பேர பசங்க இருக்காங்களா?
2: ஆமா சார்.

0: வயசு அப்படி தெரியலையே.
1: எனக்கு வயசாயிடுச்சு சார், 52.
0: ஓகே ஃபைன். ஓகே, வீட்டில் பேர பசங்க இருக்காங்க, வேற என்ன பண்ணுவீங்க சம்மர் டைம்ல?
1: அதான் செடிங்களா தண்ணி ஊற்றுவோம் சார்.
0: மற்ற டைம்ல ஊற்ற மாட்டீங்களா? எப்பவுமே செடி தண்ணி ஊற்றணும் இல்லையா?
1: ஆமா சார், எப்பவுமே ஊற்றணும் சார்.
0: ஃபைன், ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ மோஸ்ட் ஃபார் காலிங், நன்றி.
1: தேங்க்யூ.
0: எஸ், ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சம்மர் வெக்கேஷனில், நான் ஊருக்குலாம் போகல, வீட்டில் தான் இருக்கேன், பட் இந்தந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது மூலமாக நான் வந்து என்னுடைய சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நாங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த தாண்டவம் படத்தில் வந்து சுபா முத்கல், நிதிஷ் மகாதேவன் அண்ட் வினித்ரா அவர்கள் குரலில் வந்து ஒரு சூப்பரான சாங் நம்ம எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே போமே சமதோடு.

0: ஒன்று போடுமாறு இங்கு எல்லாமே சமதோலு.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:30 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் வெகேஷன். நான் ஊருக்குள்ள எங்கேயும் போலீங்க, வீட்டில இருந்தபடியே வந்து சில் பண்ணிட்டு இருக்கேன், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் இருக்கோம் இல்லையா. ஸோ நீங்க வீட்டில இருந்தபடியே எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்மா.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கோம் சார், மழையோட வெயிலோட.
0: ஓ, அங்கேயும் மழை இருக்கா?
1: ரெண்டு மூணு நாளா பெஞ்சிட்டு இருந்ததுங்க சார், இன்னைக்குதான் இல்ல.
0: இங்கேயும் இங்கேயும் இன்னும் கொஞ்ச நாள் மழை வரட்டும்.
1: டைம் பாஸ் ஆயிடும். அதை விட இந்த எஃப்எம் கேட்டுட்டு நாங்க எங்கேயுமே போக தேவையில்லை. இதெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரமும் உன்னதமான நேரம், நேரம் போறதே தெரியாது, கிடக்கிட்டு நேரம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வெயில போய் அங்கேயும் மழையிலயும் சுத்தி பார்க்காம வீட்டுல இருந்தே உங்களோட எல்லாம் ஆர்ஜேக்களோட எல்லாம் பேசி நாங்க.
0: நன்றி நன்றி
1: சார்.
0: தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் மா. நன்றி.
1: தேங்க்யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ஷியரி பொன்னேரி ஜெகண்ட இருந்து கலில வந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க
2: சார்? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்கள் இருக்கு உங்க.
0: ஆமாங்க.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா
0: சொல்லுங்க சார்.
2: ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பசங்க கூட ஜாலியா அந்த என்ன சொல்றதுன்னா பையன் காத்தடையில விடுவோம், கூட விட்டுட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் மெமிக்ரி கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு.
0: நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க? சூப்பர் சார்.
2: ஆமா, கிளாஸ் எடுக்கிறேன், யூடியூப்ல வச்சுட்டு இருக்கேன் நம்ம ஆக்சுவலா.
0: ஓகே.
2: அப்போ பாத்தீங்கன்னா பசங்களுக்கு இந்த மோட்டோ பட்டில் வாய்ஸ்ல பேச சொல்லுவாங்க, அந்த பட்டில் வாய்ஸ்ல பேசுறது பூசணைக்க மாட்டேன், வயிறு காலி இறக்கும் போது மூளை வளர்ச்சது சமோசம் பசங்க பண்றது. நிறைய சிங்கம் சட்டதிபி தானே சொல்ற பாரத தாய்மீரான சரண்டர் சரண்டர்.

0: சரண்டர் பர்ஸ் சமபஞ்ச் வேற லெவல். இது மாதிரி தான் பேசுறது. இப்போ என்ன சமீபத்துல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, அப்போ வந்து ஆமா கூப்பிட்டாங்க, ஒரு 50 வாய்ஸ்ல பேசிட்டு வந்த பசங்களுக்காக.
1: ஆமா
0: 50 வாய்ஸ்ல பேசுறாங்க. கல்வி கல்வி சார்ந்ததான், பசங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பாத்துக்கிறேன் சார், பேசிக்கா
1: சூப்பர் சார்.
0: கடைசியா பைனல்ல அர்ஜுன் தாஸ் வாய்ஸ்
1: பேசினேன்,
0: பைனல்ல அர்ஜுன் தாஸ் இந்த அது வாய்ஸ்
1: ஒரு நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா. சோ ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி மாதிரி சூப்பரா கொண்டு போயிட்டீங்க. அண்ட் எந்த விளையாட்டு விளையாடினாலும் சேஃபா விளையாடுங்க. அண்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து சம்மர் வெக்கேஷன் வந்து ஊருக்கனால் போக முடியல, பட் நான் வீட்டில் இருந்தபடி இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி உங்களை கருத்துக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 298-0038 அல்லது 295-2-0554. ஸோ தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம் அந்த படத்துலேருந்து தேவன் மாத்திங்க அண்ட் டிம்மி அவங்க பாடின ஒரு சூப்பரான ஒரு சூப்பரட் ஒரு பெப்பியான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதோடு.
2: Control climbing to flight level 3.

0: பத்தி ஒன்று போடினாலும் இங்க எல்லாமே சமதோலு.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:40 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ஹரி. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமர் வெக்கேஷன். நான் ஊருக்குல எங்கேயும் போல, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், வீட்டில் இருந்தபடியே நீங்க எப்படிலாம் உங்க சமர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார், நான் தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கேன்.
0: சரி, அப்ப சண்டே ஈவினிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகளும் இந்த விஷயத்தை வந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க, நாங்க வந்து வீட்டுல பசங்களோட விளையாடுறோம் அப்படின்னு. சோ நீங்க வந்து குழந்தைங்களோட என்ன மாதிரி விளையாட்டுகள்லாம்
1: விளையாடுறீங்க சார்? குழந்தை கூட பல்லாங்குழி ரொம்ப விரும்பும். பல்லாங்குழி அந்த காது விளையாட்டு, அது நாங்க புளியங்கோட்டை வச்சு அந்த பல்லாங்குழி
0: விளையாடுறோம். சொல்லி கொடுத்து நீங்களும் கூட விளையாடுறீங்க? நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ so much for calling சார். நன்றி,
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி
0: சார். அண்ட் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: கோயம்புத்தூர்ல இருந்து பாத்திமா சார். நலமா இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நலமா இருக்க சார். வானொலியில கேக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நன்றி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்திபன் சார்?
2: நான் வந்து ரியல் எஸ்டேட்ல பார்ட்னரா இருக்கேன்.
0: சூப்பர் சார். ஓகே, சொல்லுங்க. சோ நீங்க சம்மர் வெகேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சம்மர் டைம்ல வந்து வெளியில எல்லாம் போய் பொம்பரை எல்லாம் விடுவேன்.
0: இப்பவுமா?
2: ஒண்ணும் முடியல, இப்ப உள்ள இப்ப வந்து கேரம் போர்டு.
0: சரி, இப்பவும் பொம்பரம் விடலாமே. பொம்பரம் விடுறதுக்கு என்ன ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு?
2: இல்ல, வெயிலா இருக்குல்ல, வெளியில போய் எங்க வருது? அதனால வீட்டுல தானே விட்டா திட்டுவாங்க.
0: சூப்பர் சார், நீங்க சொல்லும்போது அப்படியே அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. தேங்க்யூ so much for calling. நன்றி.

0: நன்றி சார், நன்றி சார்.
1: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ, ஹலோ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்கம்மா?
2: நான் தெரியவிட்டு பத்மாவதி சார். சார் பேர் என்னவோ
1: ஹரி.
2: ஹரி சாரா? வணக்கம் சார்.
1: வணக்கம்
2: சார். கேம்
1: உடற்பயிற்சி
2: சார், நான் வந்து முக்கால் மணி நேரம் பண்ணுவேன் சார். உட்காந்து நான் பெட்ல.
1: ஓகே, அதான் என்னென்ன மாதிரி பண்ணுவீங்க? ஸோ கேட்குற நேரங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல.
2: ஆமாம் சார், நான் வந்து இந்த மூச்சு பயிற்சின்னு சொல்கிறேங்க பார் சார்.
1: மூச்சு பயிற்சி பண்ணுவீங்க? ஓகே.
2: முதல்ல வந்து கையெல்லாம் ஆட்டுவேன் கார், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது.
1: இல்லை, நீங்கள் சும்மா பொதுவாக சொல்லுங்க. மூச்சு பயிற்சி பண்ணுவீங்க, கை கால்களுக்கு பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க?
2: நான் வந்து முதல்ல வந்து அந்த ரெண்டு கை இது பார் சார்.
1: ஓகே,
2: ரெண்டு கையை என்ன பண்ணுவோம், பின்னாடி அப்படியே ஒரு 40 வரைக்கும் அப்படி போய் போய் ரெண்டு கையும் போய் போயிட்டு வரும் முதுகா.
1: ஓகே ஓகே ஃபைன்.
2: அப்புறம் ரெண்டு கை வந்து இந்த சைடு இப்படி இப்படின்னு அப்பா சார்.
1: ஓகே, இல்ல எல்லாம் தேவையில்லை நமக்கு. மூச்சு பயிற்சி, கை கால், இதை தவிர வேற என்ன பண்ணுவீங்க? இதுதான்.
2: இது தவிர வந்து நான் அந்த காலை மடக்கிக்கணும் மூச்சு பயிற்சி. ஒரு 40 வாட்டி சொல்லி பண்ணுவேன்.
1: அப்புறம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே போமே சமுதோடு.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:50 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ஹரி. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் வெக்கேஷன் நீங்க வந்து வெளியில எங்கேயும் போக முடியல, பட் நான் வீட்டில இருந்தபடி எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பெரிய பேசுறேன் சார். நிகழ்ச்சி சூப்பரா கேக்குறது, நல்லா இருக்குது.
0: கலப்புறீங்க, நன்றி சார்.
1: சார் வீட்டுல இருந்துன்னு எங்க மூணு பொண்ணுங்க சார், எனக்கு வீட்டுல இருந்து போன் பண்ணி பேசுவோம் சார்.
0: வேற
1: பொண்ணுங்க 7 பேர் வந்துக்கிறாங்க லீவ்ல.
0: சூப்பர் சார்,
1: அவங்கள கூட சூப்பரா விளையாடிக்கிறோம். அவங்க கேக்குற போதெல்லாம் லாங் லைன்ல ஐஸ்கிரீம் என்னென்ன கேக்குறாங்களோ வாங்கி கொடுத்துருங்க, ஜாலியா இருக்கிறேன் சார்.
0: சிறப்பு சார், நன்றி. இதே மாதிரி எப்பவும் ஜாலியா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி.
1: சூப்பர் சூப்பர் சார், நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு.
0: நன்றி. அண்ட் அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் அர்க்கோணம் பேசுறேன். அர்க்கோணம் பேசுறேன் சார்.
0: உங்க பேரு சார்?
2: வடிவேல்.
0: வடிவேல் சார், வடிவேல் சார் ஒரு தடவை மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஓகே, ரிலாக்ஸ்டா பேசுங்க. சோ இப்போ சொல்லுங்க, நீங்க சம்மர் வெகேஷன்ல வீட்ல என்னெல்லாம் பண்ணிட்டு
2: இருக்கீங்க? நானே 2வது தடவை பேசுறேன், அதனால தான் எனக்கு 86 வயசு ஆகுது. ஆனா நல்லா உடல் அமைப்போட இருக்கேன்.
0: நன்றி சார், வாழ்த்துக்கள்.
2: இப்போ எங்க பேரன் எங்க பேத்தி 2 பேர் இருக்காங்க சார். நான் 2000 ரிட்டையர்ட் ஆயிட்டேன், வெள்ளூர் பெட்ரோல் கோட் பேங்க்ல மேனேஜரா.
0: ஓகே ஓகே ஃபைன்.
2: அதனால அப்போ போய் இன்னும் வெளிய ஊருக்கு இருக்கலாம்.
0: ஓகே,
2: பையனா போவோம்.
0: ஓகே,
2: இப்போ வந்து பையன் வந்து 6வது படிக்கிறான்.
0: ஓகே, கொஞ்சம் சுருக்கமா சொல்லிரலாமா? நேரம் நமக்கு ஓடிட்டு
2: இருக்கு. அதனால இப்ப அவங்களுக்கு நான் படிச்சது, என் பிள்ளைங்க படிச்சது,
0: விளையாட்டுகள் மட்டும் இல்லாம நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கூட அந்த நாலேஜ் விஸ்டம் எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நீங்க கடத்தி கொண்டு போறீங்க இல்லையா?
2: ஆமா சார், அதெல்லாம் பார்க்கணும் அவங்க எல்லாம்.
0: ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நன்றி, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி. அண்ட் ஏ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ண நிறைய காலர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து நம்ம முதல்லாம் விளையாடக்கூடிய விளையாட்டுகள், நான் வீட்டில் வந்து பம்பரம் விளையாடுவேன், ஒரு சிலரில் வந்து நான் வந்து பல்லாங்குழியெல்லாம் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும்,

ஒரு சிலர் வந்து நான் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் நான் வந்து தண்ணி பாய்ச்சுவேன். சம்மர் வெக்கேஷன் டைமில் தான் என்னென்ன செடிகளுக்கு என்னென்ன தேவைப்படுறதோ, உரம் போடுறதோ, இல்லை புது செடிகள் வைக்கிறதோ, தோட்டத்தை க்ளீன் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து நான் வந்து ஊஞ்சல் கட்டி ஆடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊஞ்சல் அப்படின்ற வார்த்தையை கேட்டால் எவ்வளோ நாள் ஆகுது, எங்கேயாவது பார்க்குக்கு போனால் தான் எப்போலாம் ஊஞ்சல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அதை நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் நான் வந்து குழந்தைங்களோட நான் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணாங்க. இப்போ முதல்ல கால் பண்ண ஒரு நேராக இருக்கட்டும், நான் வந்து நான் படித்த விஷயங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் வந்து வீட்டில் நான் பம்பரம் விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அண்ட் ஒரு சிலர் வந்து நான் வந்து வீட்டில் வந்து புத்தகங்கள்லாம் நான் வந்து நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாரும் வந்து இந்த சோஷியல் மீடியா, அது கூட வந்து நம்ம எல்லாரும் வந்து அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஃபேக்ட்டும் கூட. பட் அதையும் தாண்டி சம்மர் வெக்கேஷனில் வீட்டில் இருக்கும்போது வந்து நான் வந்து நிறைய பேர் யாராவது ஒரு சிலராவது இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லுவாங்க நினச்சேன். நான் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், படங்கள் பார்க்குறேன், சோஷியல் மீடியா டைம் ஸ்பெண்ட்றேன் அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாம் சொல்லாமல் வந்து நிறைய நம்ம முந்தைய காலத்தில் பின்பற்ற விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. ஸோ புத்தகங்கள் படிக்கிறதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து விளையாட்டுகள், பம்பரம், பல்லாங்குழி, அப்புறம் அவுட்டோர் கேம்ஸ், வாலிபால் பாலாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறதா இருக்கட்டும், புதுமை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள். அண்ட் இதே மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க. நம்ம வாழ்க்கை எப்போவுமே சூப்பராக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அண்ட் எஸ், இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டைக்காரன் படத்துக்காக கிருஷ் அண்ட் சுசித்ரா பாடின அந்த ஒரு சூப்பரான பாடல் நம்ம எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: That song always reminds me of the movie Muriel's Wedding. All right, anyway, let's catch up soon right after the regional news. Here we go.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
2: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல, சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
1: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
2: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
1: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்

0: அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்தி குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருது நகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த

0: இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள்

போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு பிடித்தமான ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ண போறீங்க. அண்ட் நான் உங்களுக்காக பிளே பண்ண போறேன். சாங் ரெக்வஸ்ட் பண்ணுற ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்காக ப்ளே பண்ணப்படும். ஓகே வீக்கெண்டு ப்ரோ. ஓகே ஸோ சண்டே நல்ல பீக் பீரியடில் இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் வர நல்ல ஜாலியான பெப்பியான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் கேளுங்க அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான ரெக்வஸ்ட்டோட நிகழ்ச்சியோட முதல் பாடல் என்ன பாடல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாதே படத்திலிருந்து கத்தாழ கண்ணால சாங் நம்ம எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே போமே சமதோடு.

0: ஹாய் பிரியா, உள்ளவா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு.
1: நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன திடீர்னு?
1: ஆமா விமல், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் முடிவாகி இருக்கு, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன்.
0: ஓ சூப்பர் பிரியா, வாழ்த்துக்கள். பத்திரிக்கையில விதை பந்தெல்லாம் வச்சு கொடுக்கறியே, ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு.
1: நன்றிடா, இந்த யோசனைக்கே பாராட்டிட்டா எப்படி? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கும் அன்பளிப்பா மரக்கன்றுகளை தரலான்னு ஒரு யோசனை இருக்கு.
0: இதுவும் அற்புதமான ஒரு யோசனை தான். வரவங்களுக்கு ஏதேதோ பரிசு தரதுக்கு பதிலா இப்படி உபயோகப்படுகிற மாதிரி பரிசு தந்தா நல்லா இருக்குமே. மரக்கன்றுகளை நடுவோம்,
1: நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
0: அக்கறையோடு ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஹரி. ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபேவரட்டான முக்கியமா ஈவினிங் டைம் இல்லையா, சோ நல்ல ஃபாஸ்ட் பீட்டான பிப்பியான சாங்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ்புக்ல எஃப்எம் ரெயின்போ பேஜ்ல ரெக்வஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்காக பிளே பண்ணுவேன்.

ஓகேவா? ஸோ அந்த வரிசையில் முதல் பாடல் யார் எங்கேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து எங்கேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூர் அங்கேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து வேதாள மூவிலேருந்து வீர விநாயகா அந்த சாங் எனக்காக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அந்த பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கிட்ட என்ஜாய் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபேஸ்புக்ல எஃப்எம் ரெயின்போ பேஜில் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை என்னுடைய போஸ்ட்டுக்கில் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பா உங்களுக்காக ப்ளே செய்யப்படும். ஓகேவா? ஸோ நிகழ்ச்சி நடத்த பாடல் உங்களுக்காக வேதாளம் படத்திலிருந்து நம்மளுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதோடு. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை

உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்கவுள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகவும் திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்வக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார்.
17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும்

மகளிர் பிரிவில் கோமல் கோகர், பிந்தியாராணி தேவி உட்பட எட்டு பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:25 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஃபேஸ்புக் மூலமா யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலை பட்டாபி மெசேஜ் பண்ணிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்துல இருந்து விழாமலே இருக்க முடியுமா அந்த சாங் எனக்காக பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதோடு.

0: சி.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: ரெயின்ப எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதுமு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:31 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ஹரி. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நல்ல ஃபாஸ்ட் பீட்டான பெப்பியான சாங்ஸ்ல நீங்க வந்து ஃபேஸ்புக்ல வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ பேஜ்ல. அண்ட் நான் உங்களுக்காக அந்த சாங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஐ மீன் பிளே பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் 5-6 ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில் வந்து சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் வெக்கேஷன் எங்கேயும் போகலாம், நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுடைய சம்மர் வெக்கேஷன் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க, கழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பதிலில் வந்து நான் அதை எல்லாத்தையும் வந்து அப்படியே சமரைஸ் பண்ணி சொன்னேன். நிறைய பேர் வந்து பம்பரம் விளையாடுறது, இன்டோர் கேம்ஸ் விளையாடுறேன்னு சொன்னாங்க, புக்ஸ் படிக்கிறேன்னாங்க, அவுட்டோர் கேம்ஸ் நிறைய பேர் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் அதெல்லாம் நான் வந்து பராமரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பல்லாங்குழி போன்ற விஷயங்கள்லாம் நான் விளையாடுறேன், புது புது விஷயங்கள் விளையாடுறேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்போ சொல்லணும் நினச்ச ஒரு விஷயம் மறந்துட்டேன், ஸோ இப்போ அதை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரங்கள் நம்ம வந்து வீட்டில் இருப்போம் இல்லையா, ஸோ நம்ம வந்து நிறைய இந்த கோர்சஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கலாம், புது புது விஷயங்கள் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அரசாங்கம் நிறைய வந்து இலவச பயிற்சிகள் நமக்காக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸாக இருக்கட்டும் இல்லையா. எனக்கு வந்து நிறைய இந்த கிராஃப்ட் சம்மந்தப்பட்டதுலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதற்கேற்ற நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ சம்மர் டைம் நம்ம மார்னிங் டு ஈவினிங் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நேரத்தை நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சம்மர் வெக்கேஷனில் வந்து என்ன சொல்கிறது, என்ஜாய்மெண்ட்டும் பண்ணோம், அதே நேரத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ எஸ், உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும்போது நீங்கள் என்ஜாயும் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த மாதிரி இலவச பயிற்சிகள் நிறைய இருக்குது, இல்லைனா நிறைய இடத்துல வந்து ப்ரைவேட்டாக சம்மர் கோர்சஸும் ஸ்பெஷல் கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாமும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நம்மளை நம்மளே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து சொல்லணும் அப்படின்றத மறந்துட்டேன், ஸோ அதனால் இப்போ அதை நான் சொல்லிட்டேன். அண்ட் எஸ், நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் ரெயின்போ சாட் பாக்ஸில் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகராஜ் கூடுவாஞ்சேரி அங்கேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து என்ன பாடல் கேட்டிருக்காருன்னு எனக்கு வந்து பம்பாய் படத்திலிருந்து அந்த அரபிக் கடலோரம் அந்த சாங் எனக்காக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த சூப்பரான பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு. அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நல்ல ஃபாஸ்ட் பீட்டான பெப்பி சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் நீங்கள் உங்களோட சாங்ஸ் பதிவிடலாம். ஓகே, ஸோ பாம்பே படத்திலிருந்து அந்த சூப்பரான பாடல் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே போமே சம்

0: فموتي وانا قولي مالي اللي إلا مسا مدولي
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பரான சாங்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்ல நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த வரிசையில் அடுத்த பாடல் யார் இங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலன் படத்துல இருந்து எனக்காக முக்கால முக்காபல சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு யார் கேட்டிருக்காரு? பெரியார் நகர்ல இருந்து ராஜேஷ் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அந்த சூப்பரான பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:47 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஃபேவரட்டான ஜாலியான ஹாப்பியான சாங்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ்புக்ல எஃப்எம் ரெயின்போ பேச்சில் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களுக்காக பிளே பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ஸோ அந்த வரிசையில் அடுத்த சாங் யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தால், யார் கேட்டிருக்கா வரிசைப்படி? எஸ், பாடல் கேட்டிருக்கிறவர் வந்து நெல்லை பாரதி. எஸ், ஸோ அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து முத்து படத்துலேருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த சாங் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்டிருக்கிற அந்த சூப்பரான சாங் நமக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:54 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைவு பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி மிஸ்

பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து மெர்சல் படத்துல இருந்து ஆள போறான் தமிழன் அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிற அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்திருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இணைந்திருங்கள் 93.4. இங்கே எல்லாமே போமே சமதோடு.

0: நேரம் 8 மணி. எஃப்எம் ரெயின்போவில் இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழா

தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:16 ஆயிட்டிருக்கு. அண்ட் நீங்க கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் வித் மீ ஆர்ஜே ஹரி. இரவு நேரம் அப்படின்றது எப்பவுமே ரொம்ப ஒரு சுகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய மனதிற்கு வந்து அமைதி தரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சாங்ஸ் கேட்குறது அப்படின்றது அது ஒரு தனி வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச 90s 80s வந்த சூப்பர் ஹிட்டான மெலோடி சாங்ஸ் தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அண்ட் ஷோட ஃபர்ஸ்ட் சாங் எந்த படத்துலேருந்து எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை படத்துலேருந்து. இந்த படத்தோட பேர் சொன்னாலே இந்நேரம் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த பாடல் அப்படின்றது. செம்புவே அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான பாடல் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா அவங்களுடைய குரலில் ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 9:28 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். பொதுவாகவே நைட் டைம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான டைம் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம நாள் முழுக்க நம்முடைய அன்றாட வேலைகள் முடித்து விட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய, நிம்மதியாக தூங்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறத விட நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குல்ல, அது ஒரு 20 மினிட்ஸோ ஹாஃப் அன் அவரோ, பட் அது வந்து ரொம்ப ஒரு அந்த நாளுக்கு ஒரு முழுமை சேர்க்கக்கூடிய ஒரு தருணம்னா கண்டிப்பாக அந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இனிமையான சாங்ஸ் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அண்ட் அதுலேயும் சண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரம் முழுக்க நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அதை எல்லாத்தையும் நம்ம செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாள் முழுக்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம மனசுக்கு பிடிச்ச 80s 90s வந்த இனிமையான மெலோடி சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்த மூவிலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலாதவன் மூவிலேருந்து ஒரு சூப்பரான மெலோடி சாங் வருது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதிலீலாவதி மூவிலேருந்து ஒரு சூப்பரான சாங் நமக்காக வந்துகிட்டே இருக்குது. பேக் டு பேக் ரெண்டு சாங் வரப்போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:43 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஒலிக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்வலைகள் ஏற்படும், வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாடலுக்கான இன்னொரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுதோ அது நம்மளுடைய மனதில் நம்மளுடைய எண்ணத்தில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நம்முடைய மனசுக்கு வந்து அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் தரக்கூடிய மெலோடி சாங்ஸ் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற ரெண்டு பாடல்கள் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அஞ்சாதே படத்துலேருந்து ஒரு இனிமையான ஒரு சாங் ஒன்று நமக்காக வரப்போகுது, மனசுக்குள்ளி அப்படின்ற அந்த ஒரு சாங். அண்ட் அடுத்த பாடல் மௌனராகம் படத்துலேருந்து மன்றம் வந்த அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான சாங் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகுது. ரெண்டு சூப்பரான சாங் பேக் டு பேக் நம்ம ஷோவில் வரப்போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:55 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சியில நிறைவா வரப்போற பாடல் ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோடு.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியாக 10:01 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்முடைய மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய பழைய பாடல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சிவகாமி திரைப்படத்திலிருந்து வானில் முழு மதியாய் அப்படின்ற அந்த பாடலும், அதற்கு அடுத்த பாடல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்ற படத்திலிருந்து என்னருமை காதலிக்கு அப்படின்ற இந்த இரண்டு இனிமையான, நம்முடைய மனதை வருடக்கூடிய இரண்டு பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வர இருக்கின்றது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

0: இந்த ஊருக்கு நீதாண்டா நாட்டாம. நீதி வழங்கும் போது சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தாண்டா சொல்லணும்.
1: என்றா பாஸ்போதி
2: போடுறா வண்டிய
1: அப்புறம் பாஸ்போதி ஆறு விடுறா அது கலர் கலரா சுண்ணாம்பு லைட் எல்லாம் போட்டு.
3: ஐயா இதுதானுங்க லைட் ஹவுஸ். இந்த கடல்ல இருக்கிற கப்பல் கரை சேர வழிகாட்டுங்க.
1: அப்படியாக்கும். அப்ப இந்த தண்ணியோட சேர்ந்த நிலை யாருக்குன்னு?
3: ஐயா இதுதானுங்க பீச்.
1: அப்ப அது ஒன்றரை வீட்டுக்கு எடுத்துக்க.
3: ஐயா இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுங்க.
1: அரசாங்கம் வேற நம்ம வேறையாக்கும். என்ற பசுபதி பாண்டிய பொசுக்குன்னு நிறுத்தி போட்ட. அங்க என்ன கண்ணு நம்ம ஊர் மாரியம்மன் திருவிழா மாதிரி கலர் கலரா லைட் வேற எரியுது.
3: ஐயா இதுக்கு பேரு சிக்னலுங்க. சகப்பு கலர் எரிஞ்சா நிறுத்தணுங்க, மஞ்சள் கலர் எரிஞ்சா தயாரா இருக்கணுங்க, இந்த பச்சை கலர் எரிஞ்சா மட்டும் கிளம்பணுங்க. சாலை விதிங்கன்னு இங்க சொல்றாங்கய்யா.
1: அது என்னடா ஊரை புரிக்கிற மாதிரி நடுவாளா ஒரு கோடு.
3: ஐயா சகப்பு கலர் லைட் எரியும் போதுங்க இந்த கோட்டுக்குள்ளாரதாங்க நிறுத்தணும்.
1: சிக்னல் போட்டோம் பிறவு என் கண்ணு இவங்க நிக்காம போறானுங்க. நமக்கு நீதி சாக்க கூடாது

0: நியாயம் சாக கூடாது, இவனும் சாக கூடாது. கூட்டுறம்
1: ஐயா, பஞ்சாயத்துலாம் எதுக்குங்கய்யா? தப்பு பண்ணவன் இங்கதான் நிக்கிறான், அவனுக்கு ஏதாச்சும் நல்ல புத்தி சொல்லி போட்டு வாங்க.
0: ஆலமரமும் சொம்பும் ஒரு பஞ்சாயத்துக்கு எம்புட்டு முக்கியமோ? அம்புட்டு முக்கியம் கண்ணு, நம்ம சிக்னலும் ரூல்ஸும் சால விதிகள் போடுறது நம்ம நல்லதுக்கு கண்ணு. அதை நாம மதிக்கலனா ஒரு ஆறு மதிப்பான், நஷ்டம் நமக்கு தானே. முன்னேறு பார்த்ததுனால பின்னேறு போகும். உன்னை பார்த்து உன் பையன் பண்ணுவான், உன் பையனை பார்த்து உன் பேரன் பண்ணுவான். அப்ப ஆறுல மதிக்கிறது.
2: அப்புறம் பசுபதி சொல்லு.
1: ஐயா சொன்ன மாதிரி சாலை விதிகளை மதிப்போம். அப்புறம்
0: அதான் கண்ணு, பொதுநலன் கருதி ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சம்மதூடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:13 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற பாடல்கள் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து இதயவானின் அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அதற்கடுத்து சங்கிலி தேவன் திரைப்படத்திலிருந்து தென்றல் உறங்கிட அப்படின்ற அந்த ரெண்டு சாங்கும் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக் நமக்காக வர இருக்கின்றது. இணைந்திருங்கள், கேட்டு மகிழுங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: தனித்த

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே,
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:23 ஆயிட்டிருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்ம மனசில் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்திய பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகின்ற பாடல்கள் பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து வண்ணத்தமிழ் பெண்ணுர்த்தி அப்படின்ற அந்த பாடலும், அதற்கு அடுத்ததாக மீண்ட சொர்க்கம் படத்திலிருந்து துயிலாத பெண் ஒன்று கண்டேன் அப்படின்ற இந்த ரெண்டு சாங்கும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமக்காக வரப்போகின்றது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
2: பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
2: தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோ

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:34 ஆயிட்டிருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் காலத்தால் அழியாத நம் மனதை வருடிய இடம் பிடித்த பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி திருநாள் படத்திலிருந்து ஏன் சிரித்தா என்னை பார்த்த அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து கனிய கனிய மழலை அப்படின்ற அந்த ஒரு சாங்கும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த இரண்டு பாடல்களாக ஒலிக்க இருக்கின்றது. இணைந்திருங்கள், கேட்டு மகிழுங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

0: டேய், எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: பரவாயில்லடா, நல்லா செஞ்சேன். நீ எப்படி பண்ண?
0: நானும் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிருக்கேன்.
1: நாளைக்கு பண்ற எக்ஸாமும் நல்லா பண்ணனும்டா.
0: கண்டிப்பாடா.
1: டேய், உனக்கு எத்தனை முறை சொல்றது எச்சில் துப்பாதன்னு?
0: இப்ப எதுக்குடா கோவப்படுற?
1: உன்கிட்ட இத பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இதுதான் சரியான சமயம்.
0: எதை பத்தி?
1: நான் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பொது இடங்கள்ல எச்சில் துப்புறதால பரவக்கூடிய நோய்களை பத்தி படிச்சேன்.
0: அப்படியா? என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் பரவுது?
1: சொல்றேன் கேளு. நம்ம எச்சில்ல நிறைய வகையான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள் இருக்கும். நீ எச்சில் துப்பும் போது காத்துல கலந்து மத்தவங்களையும் பாதிக்கும். இதனால பல வகையான வியாதிகள் நம்மள தாக்கும். பொது இடங்கள்ல எச்சில் துப்புறது உனக்கும் கேடு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கேடு.
0: ஓ சாரிடா, பொது இடங்கள்ல எச்சில் துப்புறதால இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. இனி பொது இடங்கள்ல எச்சில் துப்புறத முழுதும் தவிர்த்துடுறேன்.
1: சூப்பர்டா, நம்ம எல்லோருமே சுய ஒழுக்கத்தோட இருக்கலாமே. அக்கறையோடு ரெயின்போ FM 101.4.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:45 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். நம் மனதில் பதிந்துள்ள பழைய பல நினைவுகளை சுமந்துள்ள இனிமையான பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகின்ற பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கண்களின் வார்த்தைகள் அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அதற்கு அடுத்ததாக இரும்பு திரைப்படத்திலிருந்து நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு அப்படின்ற இந்த இரண்டு பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமக்காக ஒலிக்க இருக்கின்றன. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:55 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிகழ்ச்சியில நிறைவா நம்ம கேட்க போகின்ற பாடல் தெய்வ பிறவி திரைப்படத்திலிருந்து காலை வயசு அப்படின்ற அந்த ஒரு பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே போமே சமுதோடு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சியிலொலிக்க வரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காற்றோடு சேரும் பன்னீர் போல மழைச்சாரல் மனதை நனைக்க எல்லாம் இன்பம்தானே.

தொடர்வது சோலையம்மா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை தேவா. அருகில் வருகையில் அச்சமெல்லாம் மிச்சமின்றி ஓடிவிடுகிறதே, எப்படி

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு.
0: பரவாயில்லையே. பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வசந்த மலர்கள் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ் வி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இதயத்தில் இன்பம் ஊற்றெடுக்க நினைவுகள் எல்லாம் எங்கெங்கோ செல்லும்.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் இதயநாயகன் திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. சோலைக்குள் தென்றல் வாசம் வீசும், அது புதுமலராயிருக்கும். காரணம் உன் காலடி தடம் அங்கு பதிவதால்.

தென்றல் காற்றும் தீயாய் சுடுகிறது, நீ இல்லை என்று உரைக்க வரும் பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வாலி இயற்றிய பாடலுக்கு இசை பாலபாரதி. என் விடியல் எப்போதும் உன் முகம் பார்த்து தொடங்குகிறது. என் இரவு எப்போதும் உன் குழல் மூடி மூடி தூங்குகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மதுமதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. காளிதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. தடுமாறும் இதயத்திற்கு தடம் போடும் உன் அன்பு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கௌரி மனோகரி திரைப்படத்திலிருந்து. இனியவன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மகுடம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எப்போதும் மகிழ்ச்சியாயிருக்க என்னதான் நாம் செய்ய வேண்டும்? கடந்து போவது மட்டும்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. வந்ததும் வென்றார் மனதை.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், சுபஸ்வாமி திருச்சி, அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சிவசுப்பிரமணியன் கார்த்திகேயன், ஹைடா மஹி, பிரகாஷ் டிபிஎஸ் கர்நாடகா மாநிலம், பிரகாஷ் ஷாமலா, வீரராகவன், ஹேமலதா, ரங்கராஜன். நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக வரும் பாடல் சின்னமாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: நேர்லி எந்த ஒரு நிலையிலையும் எப்போவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய எண்ணமாக இருக்குது. அதற்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்முடைய மனசில் இருக்கணும், வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: மொழி
3: 10-16 முத்தம் முத்தம்
4: முத்தம் முத்தம்
3: சொத்து தரும் பாவைப்பட்டு கண்ணம்
4: செம்பவளம்
3: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
4: கட்டித்தங்கம்
3: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
4: சொர்க்கம் சொர்க்கம்
3: 10-16 முத்தம் முத்தம் தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம் கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குறேன்?

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.

பொண்ண பாத்து மயில கால மயங்குதி போது, பொண்ண பாத்து மயில கால மயங்குதி போது, இந்த பொண்ண பாத்து மயங்குவாழ் வருவது போது வருவது போது. பொண்ண பாத்து மயில கால மயங்குதி போது, இந்த பொண்ண பாத்து மயங்குவாழ்.

ஒன்று பழுக்கடினால் யாரு கேளும் பசிக்கு ஆகணும் ஒன்று பார்த்து

0: வணக்கம்.
1: நீங்காத ரீங்காரம்

கண்களும் இல்லை, கண்களும் இல்லை, கண்களும் இல்லை. கனிவு கொண்ட கைகள்

காலை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் நிம்மிடங்க வீட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு பழுத்த பாத்து நிறத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு

அறிவுள்ள பெண்ணால் தான் குடும்பம் நடக்கிறது. அட போடா சொமாரி புத்தி கட்ட பேமானி கை கஸ்மாலம் பூசி போன பிரியாணி அட ஆத்தா அப்பம் பெற கண்டா நீ சுக்கிற தோஸ்தா துப்பனா வெளியே வாடா வச்சு.

Dragon Ball.

ಕಾ

வாழ வேண்டுமே நாடு ஒரு ஊழி தாண்டவம் ஆடு நீ காத்தெழுந்தே அவதாரம் எடுத்திடு ஆயுதமே அறிவாகும் அதவேர்வி சிந்தவும் வேண்டும் அது வீணாய்ப் போவது பாவம்

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:30. ஆகாஷ்வாணி இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

இந்த இனிய காலை வேளையில் திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நந்தனார் திரைப்படத்திலிருந்து எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடியது. பாடலை இயற்றியவர்கள் பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு. இசை எம்டி பார்த்தசாரதி, எஸ் ராஜேஸ்வர ராவ்.

அடுத்து திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

0: திரை இசையில் பக்தி கீதம் கேட்டோம். நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பவுளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடி சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம் தியாகராஜர்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது. எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாதம்.